0: ஹலோ நட்புகளே, நம்ம மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் நம்ம ஏதோ இங்கே நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, கணவனை இழக்க கொடுத்தவங்களை ஏதோ பாவம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். இது என்னங்க நியாயம்? சரி, நிகழ்ச்சியை பாருங்கள், நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
1: கவிதா, சீக்கிரவா, கல்யாணத்துக்கு போக நேரமாயிட்டதுன்னு ரஞ்சித் குரல் கொடுக்க, கவிதா நான் ரெடி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தா. அவளை பார்த்த உடனே ரஞ்சித், வாவ், பியூட்டிஃபுல், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன் டேஸ்டே தனி, நீ பூ வைக்கிற ஸ்டைல், வளையல் கலரை தேர்ந்தெடுக்கிற ரசனை, உன் ட்ரெஸ் சென்ஸ், இப்படி ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொன்னான். உடனே கவிதா, சரி பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். உடனே ரஞ்சித், அம்மா இன்னைக்கு தான் நமக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு தானே, அப்புறம் எதுக்கு நீ காலையில எந்திரிச்சான்னு கேட்டான். அதுக்கு கவிதா, ஜபம் பண்ணினேன். பொதுவாக நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக உறுத்தா ஜபம் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள்லேயே பிரிஞ்சிடுறாங்க. காரணத்தை கேட்டால் உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்குது. நாம போற கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான் நான் இப்படி அவங்களுக்காக தேவன்கிட்ட மன்றாடி ஜெபிப்பேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மேல தேவ அன்பை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னான். நமக்கு கல்யாணமாகி இந்த 2 மாசத்துல ஒவ்வொரு நாளும் உன்னோட ஒவ்வொரு பக்கத்தையும் நான் புதுசா பாக்குறேன். உன்னோட எண்ணங்கள்ல ஒரு முதிர்ச்சியை பார்க்குறேன். நிறைய பேர் நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தின்னு சொல்வாங்க. அவங்க முகத்தை எப்பவும் சீரியஸாக வச்சிருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேஷனபிளாக இருக்க மாட்டாங்க. அதனால கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி வாழ்றவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிடுவேன்னு ரஞ்சித் சொன்னான். அதுக்கு கவிதா, உடை அலங்காரத்திலேயோ மேக்கப்லேயோ என்னங்க இருக்குது, அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக மாடர்னாக இருக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லி சிரிச்சா. உடனே ரஞ்சித், எல்லாத்துக்கும் மேலே உன் சிரிப்பு உனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி சிரிச்சான். சரி, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போகாமல் இப்படியே உட்காந்து பேசுவோமான்னு கவிதா சிரிச்சுக்கிட்டே கேட்க ரஞ்சித், ஐயோ நான் என்னை மறந்து உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வா கிளம்புவோம்னு சொல்ல ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கவிதா போயிட்டு வரேன்னு பொண்ணு அம்மா கிட்ட சொன்ன உடனே பொண்ணோட அம்மா கவிதாவை உள் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கவிதா கையில ஸ்வீட் பேக்கெட்டை கொடுத்துட்டு அவ கையை பிடிச்சு, கவிதா நீ இல்லாட்டி நான் திணறி போயிருப்பேன், ஒவ்வொன்றும் நீ பார்த்து பார்த்து எப்படி செஞ்ச, என் பொண்ணுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிவிட்ட, நான் பரபரப்புல எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீதான் பால் பழம் ரெடி பண்ணின, வரவேற்புல வைக்கிற தாம்பாளத்துல எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து வச்ச, என் கூடவே நின்று எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிட்ட, என்னோட அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீ முந்தின நாளே வந்துடணும் சரியான்னு சொல்லி அனுப்புனாங்க. நாளும் தான் எவ்வளவு வேகமா ஓடுது. ரஞ்சித் கவிதா தம்பதியருக்கு 2 பையங்க பிறந்து அவங்களுக்கும் 12-10 வயசு ஆயிட்டுது. ரஞ்சித்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆஸ்பத்திரி வீடுன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சி கடைசியாக உயிரும் போய் 1 வருஷம் ஆயிட்டுது. கவிதா ரஞ்சித் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தா. ரஞ்சித்தோட குரல் அவ காதில் விழுந்துச்சு. கவிதா, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கடவுளுக்குள்ள அவங்க வளரணும், அவங்களுக்கு வேல்யூஸ் சொல்லிக் கொடு, உன்னைய மாதிரி மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவுற பண்பை சொல்லிக் கொடு, அவங்கள நல்லா படிக்க வை, நான் இறந்தாலும் நீ இப்படியே இருக்கணும், தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கவிதா பக்கம் அவ பையன் ராஜேஷ் வந்தான். கவிதா அவனை பார்த்து, அண்ணனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குது, நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், ஆக்சுவலி நம்ம முந்தின நாளே போயிருந்திருக்கணும், பரவாயில்ல இன்னைக்காவது போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு காலையிலேயே போயிட்டான். வீட்டில இருந்து பொண்ணு மாப்பிள்ள வீட்டார் இன்னும் மண்டபத்துக்கு வரல. கவிதாவும் ராஜேஷும் ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தாங்க. கவிதா பொண்ணு மாப்பிள்ளைக்காக அமைதியா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க பின்னாடி 2 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி மாப்பிள்ள வீட்டார் வந்து பொண்ணுக்கு சேலை கட்டின பிறகு கோயிலுக்கு போவாங்களே, அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்க, அடுத்தவா கோயில போர் அடிக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல மியூசிக் பாட்டி வந்துருவாங்க, பாட்டு கேட்போம், கொஞ்ச நேரத்துல சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிரும், முதல் பந்தியில உட்காந்து சாப்பிட்டுருவோம்னு சொன்னான். உடனே முதல்ல பேசினவா பொண்ணை வாழ்த்தி மொய்யை எப்போ கொடுக்கறதுன்னு கேட்க, அடுத்தவா அதுக்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும், கவரை பொண்ணு அம்மா கையில கொடுத்துட்டு போயிருவோம், நான் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன், என் பையனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும், நீ டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கியான்னு கேட்டா. அதுக்கு முதல்ல பேசினவா, அது எப்படி கொண்டு வராம இருப்பேன், என் பொண்ணு கல்யாணம் விட்டு பிரியாணி ரொம்ப ஆசைப்படுவா, ஆமா நமக்கு 2 வருஷம் முன்னால உட்கார்ந்துருக்காள, அவளை பாத்தியா, அவ வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு, அவளை பார்த்தா எப்போ வீட்டுக்காரர் போய் சேருவாரோன்னு இருந்தாப்புல இருக்குது, என்ன ஜென்மமோன்னு சொல்ல. அடுத்தவா அன்னைக்கே பொண்ணு அம்மா என்கிட்ட சொன்னான், அவளுக்கு கல்யாண பத்திரிகையே தெரியாம அனுப்பிட்டேன், வந்துருவாளோன்னு பயமா இருக்குது, வந்தாலும் சும்மா ஒரு ஓரமா உட்கார மாட்டா, ஒவ்வொன்றுலையும் மூக்க நுழைப்பான்னு சொன்னாங்க, அவங்க பயந்த மாதிரியே இவ வந்துட்டா பாருன்னு சொன்னான். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் மகன் அம்மாவை பார்த்து, அந்த கல்யாண வீட்டுல அந்த லேடிஸ் உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமான்னு கேட்டான். அதுக்கு கவிதா எல்லாம் தெரியும்னு சொன்னான். உடனே ராஜேஷ், தெரிஞ்சுமா கடைசி வரைக்கும் இருந்துட்டு வந்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு கவிதா, உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னால நான் கடைசி வரைக்கும் இப்படியே பூ வச்சு கண்ணாடி வளையல் போட்டுட்டு இருக்கணும்னு சொன்னாங்க, சிரிப்பு தான் உனக்கு அழகு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னாங்க, பிள்ளைங்களுக்காகவாவது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்க இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குது, இதை புரியாம மற்றவங்க உங்க மனசை புண்படுத்துறாங்களேம்மா அப்படின்னு வருத்தத்தோட சொன்னான். அதுக்கு கவிதா, முதல்ல இப்படி மற்றவங்க பேசுறத கேட்கும்போது கஷ்டமா தான் இருந்துச்சுது, என்னைய மேலே இறங்க பார்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நக்கலா சிரிப்பாங்க, விசேஷ வீடுகளில் எல்லாருக்கும் பூ கொடுப்பாங்க, என் பக்கம் வரும்போது என்னைய விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்பா போன துக்கம் ஒரு பக்கம், இப்படி மற்றவங்க குத்தல் பேச்சும் நடவடிக்கையும் மறுபக்கம், நான் ரொம்ப தான் கஷ்டப்பட்டேன், ஆனா கடவுள் எனக்கு இப்போ நல்ல மன தைரியத்தை கொடுத்துருக்காரு, பைபிள்ல 365 தடவை சந்தோஷமா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது, அப்படின்னா நாம தினமும் சந்தோஷமா இருக்கணும், அதைத்தான் கடவுளும் விரும்புறாருன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதைத்தான் நாங்களும் விரும்புறோம்னு சொன்னான். கவிதா மகனை ஆற தழுவிக்கிட்ட.
2: நம்பிக்கை பெண்கள் நேயர்களே வணக்கம். உலகத்திலே கொடுமையானது என்ன தெரியுமா? கணவனை இழக்கிறது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இளம் வயதுல கணவனை இழக்கிறது. கவிதாவுக்கு அதுதான் நடந்திருக்குது. என்ன ஒரு நல்ல கணவன், அவளை அன்பா வச்சுக்கிறான், அவளை அப்ரிஷியேட் பண்றான், என்கரேஜ் பண்றான், ஆனா திடீர்னு இறந்து போயிடுறான், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அவ வந்து அதையும் தாண்டிக்கிட்டு பழைய மாதிரியே விளைய வர்றான், சிரிச்சு சிரிச்சு பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை நடத்துறான், ஆனா அதையும் இந்த சொசைட்டி ஒத்துக்கிடாம அவளை வந்து கமெண்ட் பண்றாங்க, எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? கணவனை இழந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து பாம்போல ஆயிடணுமோ, நல்லா ட்ரெஸ் பண்ணாம தன்னைத்தானே அலங்கரிக்காம இருக்கணுமோ, அதுதான் சரியோ, அதைத்தான் அந்த சமுதாயம் எதிர்பார்க்குதோ, கவிதா செய்யறது தவறோ? இந்த கேள்வியெல்லாம் உங்க மனசுல ஏழும் நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடல்ல அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலுக்கு திருமதி ரிஜாய்சி சஞ்சய் வந்திருக்கிறாங்க. கணவனை இழந்து அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம். இதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கணவன். ரொம்ப நல்லா அன்பா அவளை வச்சுக்கிறான், அவளை என்கரேஜ் பண்றான். யூஸ்வலா கணவன்கள் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். பட் இந்த கணவன் வந்து ரொம்ப நல்ல ஒய்ஃபை வச்சுக்கிறான் இல்லையா ரஞ்சித்?
0: ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து விமனை அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்த உடனே அப்ரிஷியேட் பண்ண மனசுக்குள்ளே யோசிப்பாங்களே தவிர்த்து வெளியே சொல்கிறது வந்து ரொம்ப வெரி ஃபியூ.
3: ஸோ அதில் அந்த ரஞ்சித் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ இதாக வந்து, அதுவும் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆன மாதிரி தெரிஞ்சு ஸ்டில் ஒரு புது மனைவியை பார்க்கறது போல் ஒவ்வொரு நாளும் அந்த தான் மனைவியை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதை பார்க்க வேண்டியது. ரஞ்சித்தோடைய கேரக்டர் வந்து அதில் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஒருவேளை வெளி அலங்காரத்தை மட்டும் அவர் அப்ரிஷியேட் பண்ணலை, உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டரை கூட, உள்ள அலங்காரத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணுறத நம்ம பார்க்கலாம். நீ நல்லா ஜோம் பண்ணுறியே, ஏ அப்போ இதுக்கு தான் நீ காலமை முழிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உள்ள அலங்காரத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுற. நிறைய பேர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணால் கூட நிறைய ஆண்கள் வந்து வெளியே மட்டும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற அலங்காரத்தையும், அந்த தான் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குதே, உனக்கு முதிர்ச்சி இருக்கேன்னு சொல்லி இன்னும் என்கரேஜ், அப்போ இன்னும் ஜோம் பண்ண தூண்டும் அந்த மனைவிக்கு, இன்னும் தான் இது பண்ண தோண்டும். அப்படி தான் ஒய்ஃபை வந்து உள்ளேயும் வெளியேயும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக நம்ம வந்து ரஞ்சித்தை வந்து பார்க்கலாம். ஈவன் அவருடைய சிக்னஸில் கூட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் ரொம்ப ஒரு நம்மளை வந்து வியப்பு அடைய செய்யுது. அவரே ஒரு வேதனையில் இருக்காரு, ஐயோ விட்டுட்டு போனால் இவா வந்து என்ன பண்ணுவேன், நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு, நீ நல்லா இருக்கணும், நீ நீட்டு, அது வந்து தான் போன பிற இவ எப்படி இருந்தா என்ன அப்படி யோசிக்கல, நான் போனால் கூட நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீ எப்பவும் போல் பூ வைக்கணும், நீ எப்பவும் போல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ இதாக மனைவியை நேசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாவம் அவர் வந்து சீக்கிரமே இறந்துடுறாரு. அது பயங்கரமான ஒரு இழப்பு தான் கவிதாவுக்கு நம்ம வந்து சொல்லணும். அதனால் இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற கணவராக நம்ம இருக்கணும், உள்ளேயும் சரி வெளியையும் சரி ரெண்டு அப்ரிஷியேட் பண்ணணும். வெளியே சொல்லணும், அது ஒருவேளை மனசுக்குள்ள நினைக்கிறத விட வெளியே சொல்லும் போது இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எல்லா பெண்களுக்குமே என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை செய்யறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ரோல் மாடலாக கரெக்டாக ஒரு தலைவன், குடும்ப தலைவர் வந்து எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக பிளே பண்றார். அவர் இறக்கும் போது கூட பிள்ளையில கடவுளுக்குள்ள வளர்ங்கிறார், அதையும் நம்ம பார்க்கணும். பிள்ளையில வந்து நீ இப்படி படிக்க வை, பெரிய ஆளாக்கு அப்படிலாம் சொல்லலை, கடவுளுக்குள்ள நீ வளர்த்துட்டேன்னா போதும், பிள்ளையில ஆண்டவர் உயர்த்துவார் ஆட்டோமேட்டிக்காக, அந்தந்த இடத்துல பிள்ளைகள் வந்துடும். ஸோ அந்த இது கூட நம்ம யோசிக்கணும், பிள்ளையிலையும் அக்கறை, அதை கரெக்டாக அவரை வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு இதை சொல்றது வந்து ஒரு ஆலோசனை சொல்றது, தான் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப நல்ல கரெக்ட்.
4: உதவி செய்யணும்,
3: உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் அவர் சொல்றாரு பார்த்தீங்களா. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும், மிச்சவங்களை யோசிக்கிறார் அந்த டைம், நம்ம ஒய்ஃப் என்ன ஆவா ஏதாவா, நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அவளுக்கு அப்படி கூட அவர் அந்த எந்த ஃபியர் ஆஃப் டெத், அதான் அவர் கடவுளுக்குள்ள இருக்கிறார் அந்த மனுஷன்கிறது நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவையும் நம்ம பார்க்கலாம், அவர் மறிக்கிற தருவாயில மரியாதை யோசித்தார் ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும் தாங்க செய்யறது இன்னதென்றார். அப்படி மிச்சவங்களை யோசிக்கிறதுலாம் வெரி ஃபியூ பீப்புள், அவங்களே நிறைய நேரம் பரிதாபப்பட்ட ஐயோ மரண பயத்துல அந்த டைம் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது. அப்போ அவர் எவ்வளோக்குள்ள ஒரு மெச்சுவர்ட் கிறிஸ்டியனாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளோ முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு.
2: அடுத்தது நம்ம கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சமுதாயம் எப்படி ஒரு விதவையை பார்க்குது அப்படிங்கிறது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்.
3: அது இந்த ரெண்டு பெண்களும் பேசுறத பார்த்தா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. ஏற்கனவே அவங்க கவிதாங்கிறவங்க ஒரு வேதனையான ஒரு பாதையில தான் அவங்க சென்று கொண்டிருக்காங்க. எதுவுமே கணவர் இறக்கும் போது எல்லாமே அவங்க செய்யணும், அவங்களுக்கு பொறுப்புகள் கூட இருக்கும், எல்லாமே பிள்ளையில கவனிக்கிறது எல்லாமே அவங்க கூட இருக்கும். அந்த ஒரு வேதனையான இதுல செய்யும் போது இவங்களும் கூட செய்யறதுங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். இந்த ரெண்டு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா

0: ஒன்றும் மாப்பிள்ளை எப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு கவலை, அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு, சும்மா பிரியாணியை சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு கவனிக்கணும், ரொம்ப செல்ஃபிஷாக பிள்ளைகளுக்கு பார்க்கணும், மிச்சவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு கூட அவங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னுமே விதவைகளை வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியமாகவே பார்க்குறாங்க. இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்க கணவர் சீக்கிரம் இறந்துட்டார், இந்த மாதிரிலாம் பார்த்து இன்னும் புண்படுத்துறது இருக்குது. சும்மா அவங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பட்டு சேலையோ, ஒரு அட்லீஸ்ட் ஜிமிக்கு மாதிரி ஒரு ஒரு இது போட்டால் கூட அவங்கள ஒரு குறை சொல்கிறது, பூ வைக்கிறது. ஆனால் பைபிள்னு பார்த்தீங்கன்னா விதவைகளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கவே இல்லை. அவள் உதவி செய்யணும், நற்காரியங்களை செய்யணும்னு தான் திமோத்தியில் சொல்லப்பட்டிருக்கே தவுத்தி, மற்றபடி எந்த நீ பூ வைக்காத இது பண்ணாதன்ற. ஸோ அதனால நம்ம பைபிளில் இல்லாததை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ அவங்க இப்போ ரஞ்சித் போல ஒரு கணவர் அதை ஆசைப்பட்டார்னா அதை நிறைவேற்றி வைக்கிறதுல அவங்களுக்கு, அவங்க இதுக்கு இதுக்காக அவங்களோட ப்ளஷருக்காக அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பண்ணலை. தான் கணவர் சொல்லியிருக்காரு, நீட்டாக நீ எப்பவும் வரு, நீ சந்தோஷமாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு.
1: ப்ளஷருக்காக பண்ணாலும் தான் என்ன,
0: ஆமாம், அதனாலுமே தப்பு கிடையாது. இப்போ இவங்களோடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணால் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அவங்க அதுக்குன்னு கூட பண்ணலை, இவங்க அப்படி சொல்கிறாங்கல்ல அந்த கிரிட்டிஸ் அதுக்கு கூட அவங்க பண்ணலை, அவங்க அவங்களுக்குன்னு பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி அவங்க அவங்களாக இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அது எந்த குற்றமோ அது பாவமோ முதலாவது கிடையாது. அவங்கள பூ கொடுக்காம அப்படி ஒதுக்கிறதோ, அவங்கள கல்யாண வீட்டில் வந்தால் அவங்களாம் வந்தால் நம்ம பிள்ளைக்கு ஏதோ பாதிப்பு. நான் எங்களுடைய அம்மா அப்பாவோடைய 50th ஆனிவர்சரியில் கூட நாங்கள் பர்பஸாகவே ரெண்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டு விடோஸை தான் கேக் கட் பண்ண வச்சோம். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க எந்த பாவம் பண்ணாங்க, இந்த இதில் பாவம் பண்ண மாதிரியோ, அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தால் என்னமோ கல்யாணமே இதாயிரும் அப்படின்ற மாதிரியோ புறஜாதியார் நினைக்கிறது போல கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து நினைக்கக்கூடாது. நம்ம வித்தியாசத்தை காட்டணும் சொசைட்டியில். நம்ம தான் லைட், நம்ம தான் வெளிச்சத்தை கொண்டு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மிஷினரிஸ் தான் அந்த உடன்கட்டை ஏற எல்லாத்தையுமே ஒழிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த லைட்டாக இல்லாமல் நம்மளும் அந்த இருளில் போய் இருந்துடக்கூடாது. நம்ம தான் அந்த ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நம்ம தான் அதை முன்னாடி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம தான் செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ எந்த உதவி வந்தாலும் அவங்கள ஆனர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் கிளியராக சங்கீதம் 68:5 சொல்லப்பட்டிருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து விதவைகளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா இப்போ துணையாக இருக்கிறது வந்து ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நியாயம் விசாரிச்சார் அப்படின்னா நீங்களும் நானும் எங்கே போய் நிற்க முடியும்? அப்போ அவங்கள வாய் திறந்து பேசும் போதோ, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும் போதோ ரொம்ப கவனமாக செய்யணும். நம்ம சும்மா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அவங்க எவ்வளோ ஒரு வேதனையில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டவங்களா இருக்கட்டும். நம்ம முன்ன வரணும். நம்ம ஒரு லைட்டாக அந்த சொசைட்டி, ஒருவேளை சொசைட்டி அதை வந்து அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம முன் வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து அதை வந்து முன்னிருந்து நம்ம செய்யணும்.
1: இறக்குறவங்க எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம். சில பேர் முன்னாடி இறக்குறாங்க,
0: பின்னாடி
1: அவ்வளவுதான். அப்ப கணவர் முன்னாடி இறந்தா என்ன
0: தப்பு?
1: ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறது.
0: எல்லாருக்கும் மரணம்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாருமே ஒரு நாள்ல விதவைகளாகவும் இல்லைன்னா விடவரா கூட மாறலாம். ஏதோ ஒண்ணு ஆகதான் போறோம் கண்டிப்பா. இப்ப அதனால என்ன ஆக போகுது? அதனால அது
1: ஒரு
0: நீதி அதுதானே. அதனால அவங்க வந்து ஒரு சபிக்கப்பட்டவங்களாவோ, அவங்க வந்தா இது தேரக்கூட அப்படி வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் துணை, அவங்களை ஆனர் பண்ண தான் செய்யணும், அவங்கள மதிக்கணும். இன்னுமே அதிகமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இதை வந்து இருக்கும் கண்டி. கணவருடைய பிளேஸ்ல யாரும் நிரப்ப முடியாது.
1: நம்ம வந்து இன்னும் வேதனை கொடுக்கும்,
0: வேதனை
1: கொஞ்சம் அவங்களை
0: சந்தோஷப்படுத்துறவங்களா இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது.
1: சமூகத்துல இருக்கிற
0: சொசைட்டிக்கு நம்ம தான் வெளிச்சத்தை காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ விதவைங்கிறது வந்து ஒதுக்கப்படுறவங்க கிடையாது, அவங்கள நம்ம ஆனர் பண்ணணும். ஏன்னா ஆண்டவரே அவங்களோட நிற்கும் போது நீங்களும் நானும் இருந்தா என்ன, அவங்க பக்கத்துல ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது நீங்களும் நானும் அவங்களோட இருக்க வேண்டியதுன்னுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன்.
1: சரி, இப்போ நம்ம கடைசியா மெயின் கேரக்டருக்கு வருவோம், கவிதா. கவிதாவோட குணநலன் பத்தி நீங்க சொல்லுங்க.
0: கவிதாவை பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி உண்மையிலே உள்ளேயும் வெளியையும் அவ்வளோ ஒரு சியர்ஃபுல்லான பர்சன். எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கண்டிப்பாக இருக்க முடியாது. உள்ள ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது. ஈவன் கணவர் இழந்தா கூட அவங்க ஆண்டவரோட ஸ்டில் அந்த, ஏன்னா எதை அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் கூட தேவையில்லாமல் பேசாதபடி அந்த ஒரு ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறது வந்து

0: ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் ஆண்டவரோட அவங்க ஐக்கியம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வெளியேயும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது இவங்க சொசைட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு அது புரிய மாட்டேங்குது, எப்படி இவா வந்து சந்தோஷமாக இருப்பா. அது சீக்ரெட் வந்து அவங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோட நல்ல நெருக்கமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வெளிப்பட தான் செய்யும். ஏன்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி, விதவைகள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் வசனத்தில் சொல்லலை. அவங்களும் சந்தோஷம், எல்லாரும் தான் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அவங்க கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப்லெஸ் லேடியாக நான் பார்த்தேன் அவங்கள. என்ன நாள் மிச்சவங்கள யோசிக்கிறாங்க, மிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஏதோ அவங்க, ஐயோ அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குன்னா அவங்களுக்கு என்ன தேவை. இப்போ அந்த பெண்ணுடைய அம்மா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது மிச்சவங்களுடைய தேவையை அறிஞ்சு அந்த அவங்களுக்கு என்ன நீடோ அதை செய்கிறவங்களா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், வந்தோன்றது இல்லை, அது பிறகு அவங்க செய்கிறது வில்லிங்காக தான் இருக்கிறாங்க. நானே இப்படி வந்துட்டேன், எனக்கு எதுக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணுன்ற ஆட்டிடியூட்ல அவங்க இல்ல. மிச்சவங்க தான் ஒதுக்குறாங்களே தவிர்த்து அவங்க ஒதுங்கறத நம்ம பார்க்க முடியல. பையனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறாங்க. மிச்சவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய இதுல இருப்பேன். நீங்க பிரசங்கி 21 நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா வேலைக்காரன் நிந்திக்கிறத கூட நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி. அது மாதிரி மனுஷன் சொல்ற வார்த்தைகளா நம்ம கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு லெசன். அதை வந்து அந்த பையன் வந்து ஈஸியாக படிச்சிருப்பான் இந்த நேரத்தில். ஸோ அப்போ நம்ம கூட நம்மளை யாராவது மோசமாக பேசும்போதோ நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நம்மளமாகவே இருந்துட்டு போகலாம். ஸோ இவங்களுக்காக நம்ம மாறணும், அவங்களுக்காக நம்ம மாறணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த பையனுக்கு ஒரு ஹார்ட் லெசன். ஆனால் அவங்க ஈஸியாக அந்த பையனுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தானே அவங்க படிக்கிறாங்க. ஸோ அம்மா இந்த சிச்சுவேஷனில் இவ்வளோ ஈஸியாக அப்போ நம்மளும் அப்படி தானே, மிச்சவங்க என்ன பேசுனா என்ன, நம்ம நம்ம வாடி இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த அவனுக்கு ஒரு ஈஸியாக அந்த லெசன் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சவங்களுக்காக என்னுடைய ஸ்டாண்டர்டை வந்து லோவர் பண்ண மாட்டேன். இப்போ மிச்சவங்க மோசமாக என்னை பேசுகிறாங்க, அதுக்கு நான் போய் திரும்ப சண்டை போட்டுட்டோ இல்லைன்னா அவங்கள பழி வாங்கிட்டோ அப்படி இருக்க மாட்டேன். அவங்க அப்படி தான், என் ஸ்டாண்டர்ட் எப்போவுமே அந்த ஹை தான். நான் அதுக்கு அவங்கள மாதிரி அவங்க லெவலுக்கு நான் கீழே இறங்கி வர மாட்டேன். சில நேரம் இவ்வளோதான் நம்ம இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணிட்டாங்களோ நான் திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பேன். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல வந்து, ஓ நீ இப்படி என்னை எப்படி பேசுனியா, அப்போ நம்ம ரெண்டு வார்த்தை அவங்கள பற்றி மோசமாக நான் சொல்லலாம். இன்னும் அவ கண்டுக்கிடவே இல்லை கவிதா, போ நீ என்னமோ சொல்லிட்டு போ, கேட்க தான் செய்கிறா இல்லைதான் தெரியுது. இப்போ ஒருவேளை தான் பையன்ட்டு கூட அட்லீஸ்ட் சொல்லியிருந்துருக்கலாம், ஆமாடா இவங்க ரெண்டு பேரும் மோசம், ரொம்ப ஜாக்கிரதையா இரு, இவங்கெல்லாம் சரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட பாய்சன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஸ்டாண்டர்டை வந்து அவங்க இறக்கவே இல்லை. அவங்க நான் இப்படி தான் இருப்பேன், பரிசுத்தமாக தான் இருப்பேன், நான் மிச்சவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், மிச்சவங்க எப்படினாலும் பண்ணிட்டு போட்டோம், என் ஸ்டாண்டர்டை நான் இறக்க மாட்டேன். இதெல்லாம் நம்மளே எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு விடோவாக இருந்தால் கூட அந்த கேரக்டர் எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம். மிச்சவங்க நம்மளை இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட்டை கூட நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம நிறைய நேரம் சொல்லி கொடுத்துருவோம்ல, இவங்க மோசம் அவங்க மோசம், நீ ஜாக்கிரதையாக இரு, ஆமாம் பாரு நம்மளும் திரும்ப அவங்கள பழி வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே பழி வாங்க சொல்லி கொடுத்துட்றோம். பட் இவங்க வந்து அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படிதான் இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கேரக்டரா இருக்குது கவிதா.
1: அப்புறம் அந்த பையன் கூட அப்பா மாதிரி தான் இருக்கான். ஆமா ஆமா, இப்படி சொசைட்டி பேசுதுமா, நீங்க இப்படி எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லல அவன்.
0: அதான் கண்டிப்பா, ஏன்னா அவன் வந்து அதே தான் பாக்குறான், பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கிறதையும் அவன் பார்த்துட்டு. ஆனா அவன் பெஸ்ட் என்னன்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க இருங்க, அதுதான் பெஸ்ட். தான் சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படிங்கறத அவன் வந்து வெளிப்பா, அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ஒருவேளை கணவனை இழந்து இருக்கிற ஒரு தாய் உங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சப்போர்ட் இவ்வளவு நாள் நம்ம காட்டியிருக்க மாட்டோம், அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே வந்து தான் பையன்ட்டு இருந்து அந்த இதை எதிர்பார்ப்பாங்க, நான் உன் கூட இருக்கேன், நாங்க இருக்கிறோம், பிள்ளைகள்ட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அது பிள்ளைகள் இவ்வளவு நாள் சொல்லலைன்னா கூட இனிமே கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லணும், ஏமா நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ நீங்க இருங்கன்றத வந்து இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ். ஆமாமா உங்களுக்கு இப்படி நடந்துட்டே, உங்களுக்கு அப்படி நடந்துட்டே, உங்களை இப்படி சொல்றாங்கம்மா, நீங்க இப்படி நம்மளும் கெடுக்கிறவங்களா இருக்க கூடாது, கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவா நம்ம இருக்கணும். இப்போ இந்த பையன் கவிதாவுடைய பையன் இருக்கிறது போல நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூட ஒரு சப்போர்ட்டிவா நம்ம இருக்கணும் அப்படிங்கறது நினைக்கிறேன்.
2: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு மகன் தானே.
0: ஆமா ஆமா, அதே கேரக்டர்
2: அவனுக்கும் வந்திருக்கும். இன்னொன்னு, அம்மா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவன்
0: நினைக்கிறான். கண்டிப்பா
2: அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கல கல்யாணத்துக்கு, ஆனாலும் அவங்க அம்மா கூட இருந்துட்டு
0: வந்துடுறான், அம்மாக்காக தான் வாரான். ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. ரொம்ப மாட்டாங்க வாலிப பிள்ளைகள் ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கா தெரியாத தகுதி, சும்மா எல்லா கல்யாணத்துக்கும் வர விரும்ப மாட்டாங்க. தான் தாய்க்காக தான் தாய் கூட இருக்கணும், அப்பா இடத்த தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த பையனை நம்ம பார்க்கும் போது கர்த்தருக்குள்ள வளன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும், பெரிய ஆளாக்கணும்ன்றதை விட கர்த்தருக்குள்ள வளர்த்துட்டாலே போதும், பிள்ளைகள ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவாரு. பிள்ளைகள் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நம்ம எமோஷனலா த்ரெட்டன் பண்ணிட்டு, இப்ப நிறைய விடோஸ் அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்றாங்க, எமோஷனலா அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பாரு எனக்கு யாரும் இல்ல, நீதான் நீதான் சொல்லி சொல்லி பிள்ளைகளை அவங்க வழிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அப்படி அவசியம் இல்லை. நம்ம ஆண்டோருக்குள்ள வளர்த்தாலே பிள்ளைகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க.
1: ஜெயசி ரொம்ப அழகா சொன்னீங்க, விடோஸ நம்ம எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
2: தேங்க்யூ.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-12-28.
1: உங்க வீடுகள்லயும் கணவனை இழந்த பெண்கள் இருக்கலாம். அவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட மன நோகாதபடி நீங்க அவங்கள நடத்துங்க. விசேஷ வீடுகள்ல அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்களுக்குன்னு முக்கியமான இடத்த கொடுங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

உலகம் எனக்கெதிரா என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒரு தானியல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, தானியல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வாசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9 வசனம்,
என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். உங்க கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்கிறார், பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டார். நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகர் அற்றவர்கள், ஆமே அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க மனத்தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. மேல இருந்து ரெண்டு டிராப் பனித்துள்ளி அப்படியே மேல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துள்ளி ரோஜா பூ மேல பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேல விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப, அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் தானே மேல இருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன் பாத்தியா, நீ என்ன மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பார்த்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பார்த்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல கோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனா அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்லாம் அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேல முத்து போல இருந்துச்சு பாருங்க, அந்த சூரியன் பட்டவொடனே ஆவியா ஒண்ணு இல்லாம போயிருச்சான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் ஜீவனாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தேன், ஜோசப் அண்ணன் ஹைட்டாக வச்சிட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமாக வச்சிட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது, பஸ்ஸில் போனால் தலையில் டாப்பு தட்டுது, சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயாக வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்க மட்டும் என் நெருக்கத்துல உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பான்னு.

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்காண்டவரே. இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கு நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: హల్లెలూయా.
1: కైరోస్ మోమెంట్ அப்படின்னா கடவுளுடைய நேரம்.
0: எஸ்,
1: நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்திரை துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு
0: வந்திருக்கிறேன்.
1: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதிங்க, ஆனா ஆண்டு சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கோம் லைஃப்ல.
0: ஆமென்.
1: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
0: ஆமென், வச்சிட்டாரு.
1: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
0: வந்திருக்கு.
1: The right time has come in my life.
0: Amen.
1: This is my Kairos moment.
0: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள், இருதய அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள் இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார். அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்குண்டான பாதிப்புகள், அதனால நமக்குண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்றோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷ கணக்கா என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலயும் 40 ஆண்டுகள் போயிடுச்சு. மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 years of obscurity. எவ்வளவு பெரிய ஆளு எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தனுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமைய பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. சோ 80 years போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு,
0: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது இல்ல,
0: இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல.
1: எஸ்,
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல, மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்,
0: சில நேரங்கள்ல நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகள்ல நாம சில அமைதியை தேடுறோம், ஆனா அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்,
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவுனால வந்த அமைதி இல்ல, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவுனால அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்,
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலனை எனக்கு இல்ல, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80th வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முச்செடியில பற்றி எரிகிற முச்செடியில எழுந்தருளின ஆண்டவர்.
1: ஆமென்.
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முச்செடியில.
0: 80th வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரே படம்.

0: மூணாவது அதிகாரம் யாத்ராமா மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு?
1: மோசேக்கு.
0: கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகிறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்,
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்,
0: பார்ப்பேன்,
1: பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே,
1: மோசே,
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன்,
0: அடியேன் என்ற,
1: அடியேன் என்ற.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: என் நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்திரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா,
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்குற இந்த காலத்துலதான் மோசைக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா, ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்யறார்னா பேசுறார்,
1: திட்டவட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா,
1: போச்சு,
0: ஆச்சரியமா இருக்கு,
1: ஆச்சரியம்,
0: அதிசயமா இருக்கு,
1: அதிசயமா.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கையை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
2: மைக் செட் ஆகலையா எனக்கு?
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்.
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்டல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாரா போயிருந்தப்ப, இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேரு தி ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்ட்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, தி ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்ட்.
1: தி ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்ட்.
0: ட்ரெமெண்டஸ்னா எப்படி சொல்றது? அத ட்ரெமெண்டஸ்னா ட்ரெமெண்டஸ் தான். உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் போர்ஷன்.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் லேப். உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலேயே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்,
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்.
1: எஸ்,
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே.
1: எஸ்,
0: இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்.
1: எஸ்,
0: நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்.
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீ உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்,
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்,
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்,
0: திஸ் இஸ் யோர் மொமெண்ட்.
1: ஆமென்.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னன்னா ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம். அப்படிதான் அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட என்னுடைய
1: உடைச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூட இருக்கிறதுனால அவர் உன்னைய அப்ப கூடையா
1: அப்ப கூட
0: அப்ப கூடையா
1: அப்ப கூடையா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும் என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படி இழக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்,
1: அப்ப கூட இவன் தான்.
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Tremendous. One third.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லா வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தி நிர்வாகம் ஸ்தம்பித்தது. துறைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதிகார துறைத்தனங்களுடைய அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்.
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது.
1: அப்படி

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறதா நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சிட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிக்கிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: தான் இதுதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: உங்களை நடத்தி வந்தார், சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல
1: நடத்தி வந்தார் உங்க ஊழியத்துல ஒரு தீ பிடிக்கும்.
0: உங்க குடும்பத்துல ஊழியத்துல தீ பிடிக்கும்னா ஆண்டவருடைய
1: டைனமிசம்
0: நான் சொல்றேன்.
1: ஆமென்.
0: சடுதியா காரியங்களை கர்த்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கா
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சுட்டு என்ன
1: செஞ்சிட்டாரு?
0: இதுதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே.
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே.
1: சொல்ல மாட்டோம். அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்த ஒரு மாதிரி இருக்கு.
1: வயசுக்கான பலன் இருக்காது. தரிசனத்துக்கான பலன்.
0: ஓடுறதே தரிசனத்துக்காக.
1: ஆமென்.

0: உங்களை அழிச்சிட்டோம் நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
2: புது ஆட்டை,
0: புது ஆட்டை,
2: புது ஆட்டை. 1 Corinthians 4:13 புது ஆட்டை.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் விதை
1: ஆமென்
0: இப்பதான் முளைச்சிருக்குன்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உனக்கான எனது ஆரம்பத்தை. ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து இப்பதான் என் காரியத்தை வாழ்க்கையில என்ன செய்யறேன் ஆரம்பிக்கிறேன்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ளே வந்து நான் இப்போ உங்களோட நான் பேசுகிறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையாக நாங்கள் ஊழியர் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒன்றுமே கேட்கலையாமையா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய். அப்படி
2: ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
0: கேட்டுருச்சுன்னா இப்படி கையை காட்டுங்க. அப்படி
2: ஆச்சரியமா
0: கேக்குதா?
2: அதிசயமா.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள் எனக்கு, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனால் அவர் திரும்ப வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபெய்த்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுண்ணே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளவு வல்லமையா பிரகாசிச்சவங்க. அவங்க ஊழியத்தினால எங்க குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்றாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்றாங்க, இன்னும் செப்பரேஷன்ல போகுது. ஆனால் இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த ஊழியம் பாழா போகாது.
1: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4வது அதிகாரம் வசனம் 6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்தில் என்னை தேடி வரும்.
1: ஆமென்.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பெரிய

0: அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல, சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு
1: அழிச்சு கழிச்சு
0: புது ஆட்டை

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார். சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதான் ரிடீமிங் யுவர் டைம்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதை விட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது 4 தலைமுறை.
1: 4 தலைமுறை.
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள் தப்பு அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள் சாரி 80 வருஷம் 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, 3 தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென். உட்கார்ந்து பாப்பீங்க.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: அல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க. பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோடய நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நீ சந்திச்ச பாதிப்பு 1 மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது 10 மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுமே எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யார் சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கை இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
2: ஆனாண்டு சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல, என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்பை பார்க்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அண்டு சொல்ல, தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: தை மாசத்தை நம்புறது போல
1: வார்த்தையை
0: விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர்
2: வழிவாசலையும் திறப்பார்.
1: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்?
0: சொல்றமா?
1: கட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்க.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கர்த்தர் செய்றாரு பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 4:2 வாசிக்கிறோம். அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடி அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய
1: நான்
0: கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. தண்ணீரின்
0: வாசனை பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: எஸ். யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது
0: துளிர்த்தது.
1: அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை
1: உண்டு.
0: அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட
1: முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளம் இளைச்சு போன நீ, களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு இளமரம் போல கிளை விடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம், கிளமரம் இல்ல, இளமரம்,
1: இளமரம்.
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய மரம்,
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்,
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்,
0: கெடுதிகள் சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுனா சடுதியில ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பல பொன அலங்கங்களை 52 நாள்ல
2: கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
1: முடிச்சிட்டாரு.
0: ஆனா பாதிப்போட இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
1: பல 100
2: வருஷத்துக்கு மேல.
1: எஸ்.
0: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல?
1: 52 நாள்ல.
0: 52 வாரம் இல்ல, 52 மாதம் இல்ல, 52 நாள்.
1: நாள்
0: நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும். சில நாட்களுக்குள்ள வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: பைபிள் தான் இருக்கு எல்லாமே.
1: எஸ்.
0: இதை நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யற ஆண்டு.
1: ஆமென்.
0: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்போ.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. அட்டு புட்டுனு
1: நடந்துகிட்டு இருக்கு
0: காரியங்கள். நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா
1: பாக்கும் பாக்கும். ஹல்லேலூயா.
0: அத்திரமும் 12 அதிகாரத்துல 31 வசனம், 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
3: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள்
0: எப்படி அனுப்ப
3: அவர்கள்
0: தீவிரமாய்
3: எஸ்
0: அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
3: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
0: அவர்களை மிகவும்
3: துரிதப்படுத்தினார்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
1: கிளம்பி போங்க,
0: கிளம்பி போங்க,
1: போயிடுங்க.
0: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: வெளியே கொண்டு வந்தது.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: 41:14 அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
1: ஆமென்.
0: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும், சரி செஞ்சா போதும் நீ அழுற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. எஸ்.
0: அதான் இளங்கல
1: இளங்கல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென்.
0: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரமும் உனக்கு இருக்கிறதுனால. வாழ்க்கையில் இது போல நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
0: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திருவர்.
1: எஸ். அல்லேலூயா.
0: சொல்லுங்க, புத்தம் புதுசு,
1: புத்தம் புதுசு, புத்தம் புதுசு.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
1: மீண்டும் எழ முடியல,
0: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
1: எஸ்.
0: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்துனா போது ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத, ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, எழுந்து நிமிர்ந்து நிக்க.
1: ஆமென்.
3: ஹல்லேலூயா.
0: சில ரதங்களை குறித்தும்
3: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
0: நாங்களோ எங்கள் தேவனாகிய
3: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
0: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விழுது.
3: ஆமென்.
0: ஆனா தேவனுடைய இந்த நேரத்துல நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம்.
3: மனுஷங்களுடைய
0: கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
3: ஆச்சரியமே.
0: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்யறேன்.

0: அல்லேலூயா.
1: சின்ன புத்திகாரங்க, சில சின்ன புத்திகாரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
0: எஸ்
1: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளினாங்க. ஆனா நீ எழுந்து நிற்ப,
0: எழுந்து நிற்பாய்,
1: நிமிர்ந்து நிற்ப,
0: நிமிர்ந்து நிற்பீங்க.
1: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்தை நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன்.
1: நீ மடங்கி மடங்கி விழுந்த, துவண்டு துவண்டு விழுந்த, மடங்கி மடங்கி துவண்டு துவண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிற்ப.
0: ஆமென்.
1: நிமிர்ந்து நிற்ப.
0: எஸ்.
1: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
0: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
1: ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
0: ஆமென்.
1: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளவு ஆண்டவர் சாதகமா மாத்திருவார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
0: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: இது அவருடைய மொமெண்ட்,
0: மொமெண்ட்.
1: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது தின்னது, எல்லா டேமேஜையும் பயங்கரமா சிக்கல் வந்து கடைசில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட்டு தான். தீவுல என்னதான்
0: புல்லட்,
1: புல்லட்லதான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு தெரிஞ்ச புல்லட்டு தான், அது வித்து தான் அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
0: இழந்துட்டோம் தெரியுமான்னு
1: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்ட போய் பெருசா பேசுற.
0: ஹல்லேலூயா.
1: நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
0: ஆமென்.
1: இழந்த வருஷங்களை

0: உங்க வாழ்க்கையில விளையாண்டு இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு விளைச்சல வச்சிருக்கிறாரு.
1: பெரிய காரியம்,
0: அநேகர் விளையாண்டாங்க உங்க வாழ்க்கையில, மனுஷங்க விளையாண்டாங்க, ஆனா நீ விளைச்சல

0: நம்மை நடத்திடுவார்.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க, விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆண்டு சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்டை நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சலை நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க, ஆனா
0: விளைச்சல் உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்துச்சு, ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென், ஆமென், ஆமென்.
0: நீ விளைச்சலை பார்க்கிற வருஷம்,
2: ஆமென்.
0: நீ என்னுடைய விளைச்சலை பார்க்கிற வருஷம், உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு, 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு, 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷி,
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாராம்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறாரு,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: பேசிக்கொள்ள முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டுகால மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சாரா? பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டுறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனியமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்ல பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கு.
1: ஆமென். ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: மீட்டு தர்றேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு
1: தர்றேன்.
0: நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டு கால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில பல ஆண்டு கால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கிறது. எழுந்து நிக்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிப்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப, முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிக்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இதோ சிலுவையில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பாடலாய் பாடுவோமா? சிலுவை நாதர் நமக்கு போதுமானவர்.

0: வேதனை.
1: நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

0: ஆசியப்பட்ட சங்கீதத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த சங்கீதத்தை பாடுகிறோம், இவை அறிந்திருக்கிறோம். இதிலுள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருமையாக தெரிகிறது. ஆனாலும் இவைகள் ஏன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதை குறித்து அநேக நேரத்தில் நாம் சந்தேகிப்பது உண்டு, இல்லையா? சங்கீதம் 91 மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் இது நடப்பதில்லையே என்று நாம் அதை குறித்து குழப்பமடைகிறோம். இது உண்மைதானா என்று, ஏன் நடப்பதில்லை என்பதற்கு காரணங்களை நாம் சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். எப்படி நடக்கும் என்பதையும் நாம் இந்த சங்கீதத்தை படிக்கிறதிலிருந்து சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சங்கீதத்திலே 11-12 வசனங்களை வாசிப்போம். 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்றைக்கு தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பை குறித்து பேச விரும்புகிறேன். தேவதூதர்களால் தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு குறித்து இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் தேவதூதர்களை காணாததினால் அநேக நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை குறித்து அநேக நேரத்தில் சந்தேகம் எழும்புகிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறவைகள் மட்டுமல்ல, நம் கண்களால் காணாதவைகளும் கூட, கோடிக்கணக்கான கண்களால் காணாத தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று வேதவசனம் நிச்சயமாய் போதிக்கிறது. எபிரேயர் 13:2 திருப்போம். ஒரு நிமிஷம், எபிரேயர் 13:2. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நாம் காண்பதில்லை. ஆனால் அவைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஏனென்றால் காண்கிறவைகள் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காணாத அநேக தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அதை திட்டவட்டமாய் போதிக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். 2 அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு. சிலர் தேவதூதர்களை சந்தித்திருக்கிறீர்கள், உங்களிலே சிலர் கூட சந்தித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தேவதூதர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டிருக்கலாம். தேவதூதர்கள் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும், உபசரித்தும் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தேவதூதர்கள் என்று நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குதா? நம்ம எப்போ சந்திச்சோன்னு நடந்திருக்க கூடும். வேதவசனம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க தவறாதிருங்கள். ஏனென்றால் அப்படி சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. அவர்களுக்கு தெரியாது யாரோ அந்நியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவதூதர்களை உபசரித்திருக்கிறார்களாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க கூடும். எபிரேயர் 1 திருப்போம், 1 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. தேவதூதரை குறித்து சொல்லுகிறது இந்த வசனம். தேவதூதரை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனத்திலே ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, அதாவது ரட்சிப்புக்கு சுதந்திரராக ஆகிற மக்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. தேவதூதர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, எத்தனை பேர் ரட்சிப்பை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்பட்ட ஆவிகள். வேதவசனம் அதை திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார், அதை அவர் நம்புகிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் நம்மை காக்கும்படியாக. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவதூதர்கள் அப்படியாய் செய்வார்களாம். வேதவசனம் பல இடங்களிலே தேவதூதர்களை குறித்து திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆனால் அநேகர் விசுவாசிகள் தேவதூதர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்வார்கள், தேவதூதர்கள் தங்களை காக்கும்படியாக தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு ஏன் தேவதூதனுடைய பாதுகாப்பின் கரம் நம்மை தாங்குகிறது இல்லை? அநேக நேரத்திலே ஏன் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் அநேக நேரத்திலே கிரியை செய்ய விடாமல் நாம் தடுத்து விடுகிறோம்? நம்முடைய அவநம்பிக்கையின் மூலமாக, நாம் விசுவாசியாததன் மூலமாக, அதை எதிர்பார்க்காததன் மூலமாக, அதை உரிமை பாராட்டதன் மூலமாக நாம் அப்படி தேவதூதர்களின் பணிவிடையை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகிறோம். தேவதூதர்கள் பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எதற்கு? தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பதற்கு, விசுவாசிப்பதற்கு, அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்புவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மை காக்கும்படியாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் அதை இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியமாய் காண வேண்டும். உண்மையிலேயே தேவதூதர்கள் இருக்கிறார்கள், என்னை காக்கும்படியாக, என்னை கையில் ஏந்தும்படியாக, என்னை ஆபத்திலிருந்து விலக்கி காக்கும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகையால் தான் பிரசங்கிக்கிறேன், ஏன் காக்கிறதில்லை சில வேளையிலே? ஏனென்றால் நாம் அதை, அந்த ஊழியத்தை, தேவதூதருடைய அந்த ஊழியத்தை நாம் பாராட்டுகிறதில்லை, அதை எதிர்பார்க்கிறதில்லை, அதை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்லை, அதை விசுவாசிக்கிறதில்லை. தேவனுடைய மக்கள் தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ரெண்டு ராஜாக்களுக்கு திருப்போம், 6 இங்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்கிறதை காண்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். எலியா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. படுத்து தூங்கிவிட்டு எழுந்திருக்கிறார் காலையிலே, எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பிடித்து கொண்டு போகும்படியாக. எலியா தீர்க்கதரிசி வேலைக்காரன் அதிகாலமே எழுந்திருக்கிறார். வாசிப்போம் 15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, தீர்க்கதரிசியை நோக்கி, ஐயா என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். வேலைக்காரனுக்காக எலிசா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உண்மை சம்பவம். வேலைக்காரன் எழுந்து பார்க்கிறான், பட்டணத்தை சுற்றி குதிரைகளும் குதிரை வீரர்களும் இராணுவ வீரர்களும் ரதங்களும் குதிரைகளும் சுற்றி கொண்டிருக்கிறதை காண்கிறான். பயந்து அலறி தீர்க்கதரிசியிடத்தில் வந்து, ஐயா ஆண்டவரே என்ன செய்வோம், இப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று வந்து சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள், யோசித்து பாருங்க, தேசத்தின் இராணுவம் வந்து சுற்றி கொண்டிருக்கிறது, பட்டணத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் குதிரைகள் ரதங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. எலிசா பார்க்கிறார், அவர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பதை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். எதை பார்த்தார்? வான சேனைகள், தேவனுடைய போர் வீரர்களாகிய இந்த தேவ தூதர்கள் எலிசாவையும் தேவனுடைய மக்களையும் பாதுகாக்கும்படியாக அதிகமாய் கூடி வந்திருக்கிறதை எலிசா கண்டார். வேலைக்காரனால் அதை காண முடியவில்லை. எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும், இவன் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனும் அதை காண்கிறான். என்னத்தை காண்கிறான்? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றி நிரப்பப்பட்டிருக்கிறது, இவர்களை பாதுகாக்கும்படியாக என்கிறதை நான் காண்கிறான். அந்த காலத்திலேயே கூட, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கூட தேவ தூதர்கள் தேவனுடைய மக்களை பாதுகாப்பதிலே தீவிரமாயிருந்தார்கள். தேவனால் கட்டளையிட்டு அனுப்பப்பட்ட தூதர்கள் சில நேரங்களிலே சேனையாய் வந்து, பெரும் சேனையாய் வந்து இராணுவத்திடத்திலிருந்தே மக்களை காக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை காண்கிறோம். அநேக நேரங்களில் தனிப்பட்ட முறையில் வந்து அநேகரை விடுவித்தார்கள் என்பதையும் பிறகு நாம் காண்போம். இப்படி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். எலியா எலிசாவை சுற்றி இருந்தது போல ஆயிரக்கணக்கான தூதர்கள் நம்மை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் நம்முடைய கண்கள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நாம் அறிந்திருக்கிற சத்தியம் அதை நமக்கு சரியாக போதிக்காவிட்டால் அப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க முடியாது. நம்முடைய ஆபத்தின் நேரத்திலேயும் தேவதூதர்கள் நம்மை சூழ நின்று பாதுகாக்கிறார்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும். என்னத்தை சொல்ல வேண்டும்? சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனக்காக அவர் கட்டளையிடுகிறார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் கைகள் என்னை ஏந்தி கொள்வார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக இருக்கிற தேவதூதர்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவதூதர்களை பற்றி அநேக காலமாக ஒன்றுமே வேத சாஸ்திரிகள், வேத வல்லுநர்கள் படிக்காமல் இருந்தார்கள், ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். அநேக வருஷங்களாக இந்த தேவதூதர்களை பற்றி அந்த காரியத்தையே ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். ஏன் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, பழங்காலத்திலே இதை ஆராய ஆரம்பித்தவர்கள் சின்ன சின்ன ட்ரிவியல் குவஸ்டியன்ஸ், ஒன்றுக்கு உதவாத கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். எப்போ தேவதூதர்கள் உருவாகின நிமிஷத்திலேருந்து எத்தனை நிமிஷம் வரைக்கும் அவன் விழாமல் இருந்தது, எப்போ விழுந்தது, சில வினாடிகள்லேயே விழுந்ததுன்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு தேவதூதனுக்கு இங்கேருந்து அமெரிக்கா போவதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்படியெல்லாம் வேண்டாத கேள்விகள், ஒன்றுத்துக்கு உதவாத கேள்விகளை கேட்டு தேவதூதர்களை பற்றி ஆராய்கிறோம் படிக்கிறோம் என்று சொல்லி ஒன்றுத்துக்கும் உதவாத கேள்விகளை கேட்டு அதை உண்மையாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை படிக்க வேணாம், இதை விட்டுருவோம்னு பேசாமல் விட்டுட்டாங்க. இரண்டாவதாக, ரோமன் கத்தோலிசிசம், கத்தோலிக்க மதத்தினர் தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்து அவர்களை மேன்மைப்படுத்தி பரிசுத்தவான்களையும் தேவதூதர்களையும் தேவனை ஆராதிப்பது போலவே நாம் ஆராதிக்கலாம் என்கிற ஒரு முறைமையை கொண்டு வந்து தேவதூதர்களை ஆராதிக்கிற ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தவுடன் புரோட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேவதூதர்களை இவர்கள் ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி அதை எதிர்க்கிறவர்களாய் மாறி தேவதூதர்கள் ஆராதிக்கப்படுவதால் இனிமே அவர்களை பற்றி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க பேசாமல். நம்ம ஆட்கள் இவர்கள் ஆராதிக்க கூடாது என்பது கரெக்ட் தான், சரிதான். ரோமன் கத்தோலிக்க மதம் வருவதற்கு முன்பதாகவே தேவதூதர்களை ஆராதிக்கிற காரியம் ஏற்கனவே நடந்து வந்தது என்று நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம். கொலோசையர் 2:18 தேவதூதர்களை ஆராதிக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஏனென்றால் அங்கே தேவதூதர்களை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் அப்பவும் இருந்திருக்கிறார்கள், ஆகையால் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களை ஆராதிப்பது சரியல்ல என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆனால் இவர்கள் தேவதூதர்களை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தை படிக்க வேண்டியவர்கள் தேவதூதருடைய ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய மக்கள் அதை படிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு அருவறுப்பாக இருந்தது. தேவதூதர்களை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது, அதை விட்டுடுவோம், வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். இப்படியாக பல காரணங்களால் தேவதூதர்களை குறித்து படிக்காமல் அந்த குறித்த அறிவை உதறி தள்ளி அதை வேண்டாம் என்று அதை பொருட்படுத்தாமல் அநேகர் விட்டுவிட்டார்கள். அதை குறித்த இக்னோரன்ஸ், அறியாமை அதிகமாக இருக்கிறது. தேவதூதர்கள் என்றால் என்ன, எப்பொழுது உருவாக்கப்பட்டவர்கள், எப்படி உருவாக்கப்பட்டவர்கள், எத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள், என்ன விதமான நோக்கத்திற்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பணிவிடை என்ன, அவருடைய பணி என்ன என்பதில் மிகுந்த அறியாமை ஜனங்கள் மத்தியிலே இதன் காரணமாக நிலவி வருகிறது. ஏனென்றால் படிக்காத காரணத்தினாலே. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாள்களிலே கூட யூதர்கள் மத்தியிலே ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களும் விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய பெயர் சதுசேயர். யூதர்கள் மத்தியிலே பரிசேயர், சதுசேயர் என்று இரண்டு விதமான கும்பல் இருந்தது. பரிசேயர், சதுசேயர் என்கிற கும்பலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சதுசேயர் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களையும் விசுவாசிப்பதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:8. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதான் அவருடைய வித்தியாசம். இந்த சதுசேயர் தேவதூதர்கள் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை என்று போதிக்கிறவர்கள். இப்படி போதிக்கிறவர்கள் யூத மதத்திலே இருந்தார்கள். ஆனா அதே யூத மதத்திலே தான் எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள், பல தேவ மக்கள் தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சதுசேயர் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஒரு விதமான லிபரல்ஸ், வேத வசனத்தை விசுவாசியாதவர்கள். சில காரியங்களை, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை விசுவாசியாத மக்கள், தேவதூதர்கள் ஒன்றும் கிடையாது, உயிர்த்தெழுதல் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதையே வாதம் விட்டுக்கொண்டு அதையே தர்க்கித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அதில் என்ன வேடிக்கைனா, ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பொறாமை அடைந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது, சதுசேயரும் மற்ற யூதர்களும் அந்த அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்களாம். அப்போஸ்தலர் 5 இதை பற்றி சொல்லியிருக்கிறது. பொறாமை அடைந்து சதுசேயரும் மற்ற யூதர்களும், குறிப்பாக சதுசேயரை சொல்லியிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில போட்டார்களாம். சதுசேயர் யார்? தேவதூதர் உண்டென்று விசுவாசியாதவர்கள். சிறைச்சாலையில போட்டவங்க அடுத்த நாள் போய் பார்த்தா சிறைச்சாலை கதவை, சிறைச்சாலையிலிருந்து அங்கே போட்ட அப்போஸ்தலர்கள் வெளியே போயிட்டாங்க. எப்படி போனார்கள்? தேவதூதர்கள் கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. ஆண்டவர் வேணும்னே தான் செய்தார் போல இருக்கு. இவர்கள் தேவதூதனை விசுவாசிக்கிறது இல்லை என்று தெரிஞ்சு தேவதூதனை அனுப்பி இந்த சதுசேயர்களால் சிறையிலே தள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டார். இவர்கள் முழிக்கிறார்கள், எப்படி நடந்தது என்று இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மை. உண்மையாகவே தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து இயேசு தேவதூதர்கள் இப்படியாய் பணிவிடை செய்கிறார்கள் என்று விசுவாசித்தாரா? இயேசு விசுவாசித்தாரா? இயேசு அதை எதிர்பார்த்தாரா? இயேசு இந்த தேவதூதருடைய பாதுகாப்பையும் அவருடைய ஊழியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரா? இயேசு அதை அனுபவித்திருந்தால், இயேசு அதை எதிர்பார்த்திருந்தால், இயேசு அதை விசுவாசித்திருந்தால் நிச்சயமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு விசுவாசித்தா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதைத்தான் நாம் காணப்போகிறோம். இயேசுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்தார்கள், எப்படி காத்தார்கள் தேவதூதர்கள், எப்படி அவரை தன்னுடைய கைகளில் ஏந்தினார்கள், எப்படி அவருக்கு உதவினார்கள் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு சிறு குழந்தையாக இருந்த போதே இயேசுவை பாதுகாக்கிற வேலையிலே தேவதூதர்கள் அமர்த்தப்பட்டார்கள். மத்தேயு 2:19-20 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் பிறந்த புதிதிலே இயேசுவை காக்கும்படியாக தேவதூதன் அனுப்பப்படுகிறான். 19, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். தேவதூதன் இயேசுவை பாதுகாக்கும்படியாக, சரியான நேரத்தில் திரும்பி இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பும்படியாக இவர்களுக்கு கட்டளையிடுவதை காண்கிறோம். எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, பிள்ளையை காக்கும்படியாக எது எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, தேவதூதன் சொப்பனத்தில் சொன்னபடியால் தான் அப்படி ஓடி போனார் என்று நாம் பார்க்கிறோம். 12:12. பின்பு அவர்கள் ஏரோதினத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். தேவதூதன் தான் முதல்ல வந்து சொன்னது, பிள்ளையை இங்கே வைத்திருக்காதே, ஏரோது கொலை செய்யும்படியாக தேடுகிறான் என்று. பிள்ளையை தூக்கிட்டு ஓடுகிறார்கள் எகிப்துக்கு, அங்கே வைத்து சில காலம் பிள்ளையை காக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தேவதூதன் திரும்பவும் வந்து பிள்ளையை நீ கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு திரும்பலாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிள்ளையை கொல்ல நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை அறிவிக்கிறார். தேவதூதன், காக்கிற தேவதூதன்,
1: காக்கும்படியாக, குழந்தையை காக்கும்படியாக, சகல உதவிகளையும் செய்யும்படியாக அனுப்பப்பட்ட தேவதூதன் அங்க இயேசுவை காக்கும்படியாய் கிரியை செய்கிறதை நாம் காண்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் இருந்த போதே, இயேசு ஊழியத்திலே நுழைந்தவுடன் தேவதூதருடைய அந்த பராமரிப்பு, அந்த ஊழியம் இயேசுவுக்கு இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 91 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவதூதர்கள் உங்கள் கைகளையே கையில் ஏந்தி தாங்குவார்கள், உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படியாக அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்காவிட்டால் பிசாசை கேளுங்கள், பிசாசு விசுவாசிக்கிறான். இந்த வசனத்தை பிசாசு கோட் பண்றான். சங்கீதம் 91:11 வசனங்கள், தேவதூதர்கள் உன்னை கைகளில் ஏந்துவார்கள், உன்னை காப்பார்கள் என்கிற வசனத்தை பிசாசு தெரிஞ்சு வச்சிருந்து பிசாசு இயேசுவுக்கு சொல்றான். நம்ப முடியுதா? இதுக்குன்னு ஒரு தனி பிரசங்கம் ஒரு நாள் பண்ணதான் போறேன் நான். பிசாசு சொன்ன சத்தியம், அவன் சொல்ற சத்தியம் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம பெரிய ஆளா இருப்போம். பிசாசு அநேக நேரத்தில் அவன் பயத்திலேயே பல உண்மைகளை பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியும் தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று, தேவதூதர்கள் தாங்குகிறார்கள் இவரை என்று பிசாசுக்கு தெரியும். பிசாசு தான் ஏரோதின் மூலமாக குழந்தைகளை கொல்ல தேடினவன். அந்த பிசாசின் திட்டத்தை தேவதூதன் முன்னதாக அறிந்து அறிவித்து அவர்களை தப்ப வைத்து திரும்பவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். பிசாசுக்கு இது தெரியும். அந்த பிசாசு தான் இன்றைக்கு இயேசுவை சோதிக்க பார்க்கிறான். பார்ப்போம் மத்தேயு 4:6. இயேசு உபவாசம் இருந்த பிறகு, 40 உபவாசம் இருந்த பிறகு இயேசுவினிடத்தில் பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். முதல்ல என்ன சொல்லுகிறான்? இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். பசியா இருக்கிற இயேசுவினிடத்தில் கல்லை அப்பமா மாற்றும் என்று சொல்லுகிறான். இயேசு முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவனை தோற்கடிக்கிறார். இரண்டாவது சோதனை, ஆலயத்தின் உப்பிரிகையின் மேல கொண்டு போறான். மேல ஆலயத்துக்கு மேல ஏறிட்டான். இங்கிருந்து குதியின்றான். இப்போ எங்கிருந்து? ஆலயத்தின் மேல இருந்து குதியும். கவனியுங்கள், 6, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சில விசுவாசிகளை விட பிசாசு நல்ல வேதத்தை படிச்சிருக்கிறான். எழுதி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். இதுல சொல்லுகிறதுல ஒரு சின்ன பொய்யையும் புகுத்திடுறான். தமிழ்ல அது அவ்வளவு சரியா வரல, ஆங்கிலத்தில் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. Lest at any time you dash your foot against the stone. எந்த நேரத்திலாவது உன்னுடைய கால்கள் இடராதபடிக்கு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆங்கிலத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 91 சங்கீதத்திலே lest at any time என்று சொல்லவில்லை, lest you dash your foot against the stone தான் சொல்லியிருக்குது. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்குன்னு தான் சொல்லியிருக்குது. எந்த நேரத்திலும் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், எந்த நேரத்திலும் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லுகிறான். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் காப்பார்கள் என்பது உண்மைதான். எப்பொழுது காப்பார்கள்? எப்போதும் அல்ல. அந்த மறைவிடத்திலே தங்கி இருக்கிறவர்களை தங்கி இருக்கிற வேளைகளிலே பாதுகாப்பார்கள். Not at any time but only when you stay in the secret place. எல்லா நேரத்திலும் அல்ல, எந்த நேரத்திலும் அல்ல, உன்னதமானவரின் மறைவிடத்திலே தங்கியிருக்கிற நேரத்தில் மட்டும்தான் தேவதூதர்கள் அப்படி காப்பார்கள், கைகளில் ஏந்துவார்கள், பாதுகாப்பார்கள். பிசாசு ஒரு சின்ன பொய்ய நுழைக்கிறான் உள்ள. எந்த நேரத்திலும் அது நடக்கும். உனக்கு எப்ப வேணா நீ உன் இஷ்டப்படி குதிக்கலாம், அது நடக்கும். உன் இஷ்டப்படி நீ செய்யலாம், அது நடக்கும் என்று பிசாசு சொல்லுகிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த மறைவிடத்திலே தங்குகிற போது, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுகிற போது, அவருடைய சிறகுகளால் மூடப்படுகிற போது, அந்த அவருடைய நிழலின் கீழ் தங்குகிற வேளையில மட்டும்தான் தேவதூதர் காப்பாற ஒழிய எந்த நேரத்திலும் அல்ல, எல்லா நேரத்திலும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் அல்ல. நாம் அவருக்குள்ளாக மறைவிடத்திலே அவருடைய சட்டைகளுக்கு கீழாக அடைக்கலம் புகுந்து அந்த நிழலிலே தங்குகிற வேளையிலே தான் நம்மை அவர் காக்கிறார், தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள். பிசாசு சொல்றான், எந்த நேரத்திலும் அது நடக்கும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பாட்டு கல் அப்பமாக்கி சாப்பிடு, தேவனுடைய சித்தத்தை செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்திலும் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள் என்று. தாங்க மாட்டார்கள், அதுதான் உண்மை. பிசாசு எப்பவுமே கொஞ்சம் லேசா ஒரு சின்ன பொய்யையும் நுழைக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் புசியுங்கள், இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க வேணாம்னு சொன்னார். ஆனா பிசாசு அதை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறான். கடைசியில் அந்த பிசாசோட பேசின ஏவாள் என்ன முடிவுக்கு வந்துட்டான், ஆண்டவர் வந்து இந்த கனியை தொடக்கூடாது என்று சொன்னது போல அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். தொடக்கூட கூடாதுன்னு சொல்லலை, புசிக்க தான் வேணாம்னு சொன்னார். கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் ஒரு காரியத்தை சேர்க்கிறது குறைக்கிறது, இதுதான் பிசாசுடைய வேலை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த பிசாசு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அப்படி குறைச்சி சேர்த்து இப்படி தான் ஏமாத்துகிறான். அவன் சொல்லுகிறது எல்லாம் போய் இல்லை, அதில் பாதி உண்மை இருக்கும், சில நேரத்தில் முக்காவாசி உண்மை இருக்கும், 90% உண்மை இருக்கும், 10% அதில் கலப்படம் இருக்கும். தேவதூதன் வந்து அங்கே இயேசுவினிடத்தில் இந்த பொய்யை சொல்லுகிறான், நீர் குதியும், எந்த நேரத்திலும் பிசாசு உண்மை காப்பான், எந்த நேரத்தில் தேவதூதர்கள் உன்னை வந்து காப்பார்கள் என்று பிசாசு சொல்லுகிறான். இயேசு அதற்கு கீழ்ப்படியவில்லை, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவுக்கு தெரியுது எப்படி இவனை டீல் பண்றது என்று, இந்த பிசாசை எப்படி கவனிக்கிறது என்று இயேசுவுக்கு தெரிகிறது. இந்த சோதனை முடிந்தவுடன் இன்னொரு விஷயத்தில் அவர் சோதிக்கிறான். அது முடிந்தவுடன் 11 சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இயேசுவை சோதிக்க வந்த பிசாசு இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசி அவனை மடங்கடித்த போது பிசாசு ஓடி போனான், விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கவனித்தீங்களா, இயேசு தேவதூதர்களுடைய ஊழியத்தை விசுவாசித்தார். இயேசு தேவதூதர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, தேவதூதர்களை எதிர்பாராமல் இல்லை, இயேசு தேவதூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு திட்டவட்டமாய் விசுவாசித்தார். இந்த பிசாசு சோதித்து முடிந்து அவரை விட்டு விலகி போன உடனே தேவதூதர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். வந்து அவரை ஆற்றி, அவரை தேற்றி, அவரை பலப்படுத்தி, 40 உபவாசம் இருந்து ரொம்ப பலவீனமா இருந்திருப்பார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி பணிவிடை செய்திருப்பார்கள், ஆகார ஆகாரம் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நல்ல ஆகாரம் கொண்டு வந்திருப்பாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது. அந்த நேரத்துக்கு அவரை பலப்படுத்துவதற்கு, சரீரத்திலையும் மனதிலும் பலப்படுத்துவதற்கு பல காரியங்களை அவர் செய்திருக்க கூடும். தேவ தூதர்கள் உண்மையாகவே இயேசுடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையின் கடைசியில கூட தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 22 42-43 வசனங்கள். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாடுபடுகிறார், இரத்த கண்ணீர் வடிக்கிறார், வேதனையினால் நிறைந்திருக்கிறார். ஏன், இன்னும் சில நேரத்திலே அவர் சிலுவையிலே தொங்க வேண்டியது இருக்கிறது, பாடுபட வேண்டியது அவசியம். அதை நினைத்து அவர் அங்கே வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பெரிய பாடுகள் அவருக்குள்ளாக. அந்த நேரத்தில் பாருங்க என்ன ஆகுதுன்னு, 42 வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வியாகுலம் வேதனை தாங்காமல், ஐயோ நான் எப்படி பாடுவது ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கொஞ்ச நேரம், ஒரு வினாடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் அல்லது ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாக ஒன்று செய்து விடலாம் என்று எண்ணினார். சிலுவைக்கு போகாமல் இருந்தால் என்ன, பாடுபடாமல் இருந்தால் என்ன என்று ஒரு வினாடி அப்படி எண்ணி அதை பேச ஆரம்பித்தார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தன்னுடைய வருத்தத்தில் வேதனையில் அப்படி பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டார். ஏன், அவருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை தவிர வேற செய்து பழக்கமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்வேன் என்று முதல்லருந்து செய்துக்கிட்டே வர்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். ஆகையால் கஷ்டமான நேரம் வரும்போது ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறார்.
0: அநேக நேரத்தில் சிறிய காரியங்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில்லை, அதனால தான் பெரிய காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தவறி விடுகிறோம். எல்லா சிறு சிறு காரியங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தம். இயேசு ஏன் அந்த இடத்துல தவறவில்லை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் ஏன் தயங்கவில்லை அந்த இடத்துல? ஏனென்றால் இவ்வளவு நாள் அதை தான் செய்து வந்தார், அதுதான் அவருக்கு பழக்கம். இப்பொழுது புதிதாக ஒன்று செய்ய போகிறதில்லை. வியாகுலத்தின் மிகுதியினாலே ஒரு நிமிஷம் அப்படி சிந்தித்தார், ஆனால் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எவ்விதத்தில் பலப்படுத்தி இருப்பான் யோசித்து பாருங்கள். அங்கே என்ன பிரச்சனை? இயேசுக்கு உள்ளத்திலே ஒரு வியாகுலம், வேதனை, உள்ளத்திலே ஒரு சஞ்சலம், கண்ணீர் விடுகிறார். வியாகுலத்தின் மத்தியில் இருக்கிறார். தேவதூதன் வந்து பலப்படுத்தினான்னு சொன்னா எப்படி பலப்படுத்திருப்பான்? 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு சாப்பாடு கொண்டிருப்பான். இந்த இடத்துல என்ன செய்திருப்பான்? தேவதூதன் வந்து அவருடைய உள்ளத்தை தேற்றி இருப்பான், உள்ளத்தை பலப்படுத்தி இருப்பான். தேவதூதன் வந்து உள்ளத்தில் பேசி அவரை தைரியப்படுத்தி இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதன் வந்து கலங்கி போயிருந்த, வேதனையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த இயேசுவை, சஞ்சலத்தில் இருந்த இயேசுவை உள்ளத்திலே தேற்றி அவரை பலப்படுத்தி இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல உங்களுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்க முடியும். ஏன் நடக்கிறது இல்லைன்னா, நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை, எதிர்பார்க்கிறதில்லை, அதை நம்புகிறதில்லை. தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக, பல விதத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை வந்து தேவதூதர்கள் உள்ளத்தை ஆற்றி தேற்றி அவரை பலப்படுத்துகிறார்கள். தைரியத்தோடு அந்த தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை பலப்படுத்துகிறார்கள். சிலுவையிலே இயேசு அறையப்படுகிறார். அடுத்தது சிலுவையிலே அறையப்படும் போது இயேசு சொல்லுகிறார், நான் நினைத்தால் மத்தேயு 12 மத்தேயு 26 இயேசுவை கைது பண்ணுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இயேசுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். பிதாவினிடத்தில் இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை. ஒரு லேகியோன் என்று சொன்னால் லீஜியன் என்று சொன்னால் 6000 தூதர்களாம். 12 லீஜியன்ஸ் லேகியோன் என்று சொன்னால் 72000 தூதர்கள், அதற்கு மேலாகும். இயேசு சொல்றார், இப்பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணினால், விண்ணப்பித்தால் தேவன் 72000 தூதர்களுக்கு மேலாக எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்ப இயேசு என்ன அறிந்திருந்தார்? தேவதூதர்களை அனுப்பும்படி கேட்க முடியும், தேவதூதர்கள் வருவார்கள் என்று விசுவாசிக்க முடியும், நாம் கேட்டால் தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள், நாம் விசுவாசித்தால் அது நடக்கும், தேவதூதர்கள் நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசித்தார், நான் கேட்டால் 72000 தூதர்களுக்கு மேல் அனுப்ப மாட்டாரா, அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்கிறார். ஆனாலும் சிலுவையிலே தொங்குகிற இயேசு, பாடுபடுகிற இயேசு தேவதூதர்களை கூப்பிடவே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த 75000 தூதர்கள், 72000 தூதர்களுக்கு மேல சூழ நின்று வேடிக்கை பார்த்திருப்பார்கள். ஆண்டவரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், தேவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்ல மாட்டேன்றார், இயேசுவும் கூப்பிட மாட்டேன்கிறார். கைகள் கட்டப்பட்டவர்களைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான தூதர்கள் அன்றைக்கு பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும், ஒன்றும் செய்யாமல். ஏன் செய்ய முடியவில்லை? தேவன் கட்டளையிடவில்லை, இயேசுவும் அதை வேண்டிக் கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர் வேண்டிக் கொண்டிருந்தால் அத்தனை தூதர்களும் வந்து சிலுவையிலிருந்து அவரை மீட்டு அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அன்றைக்கு கொன்றிருப்பார்கள் தேவதூதர்கள். அது நடந்திருக்கும் அன்றைக்கு. ஆனால் அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்புக்கு வழியே கிடையாது இல்லையா? அன்றைக்கு ஏன் தேவன் தேவதூதர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், இயேசுவை சாக விட்டார் சிலுவையிலே நம்முடைய மீட்புக்காக? அத்தனை தேவதூதர்கள், ஒரு தேவதூதன் எத்தனையோ மனிதனுக்கு சமாதம், ஒரு தேவதூதன் போதும் ஆயிரக்கணக்கான மனுஷனை கொல்வதற்கு, ஒரு தேவதூதன் போதும். ஒரு தேவதூதனை அனுப்பினால் அன்றைக்கு கதை முடிந்திருக்கும். ஆயிரக்கணக்கான தூதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான தூதர்களை தேவன் எனக்காக அனுப்ப மாட்டார் நினைக்கிறாயா? அனுப்புவார், ஆனால் நான் கேட்க போகிறதில்லை, தேவனது அனுப்ப போகிறதில்லை. பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், சிலுவையில் நான் மரித்து ரத்தத்தை சிந்த வேண்டும், மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் தொங்க விட்டார், பாடுபட விட்டார், அங்கே ரத்தத்தை சிந்த அனுமதித்தார். ஆண்டவர் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார், பாடுபடும்படியாக, அறையப்படும்படியாக, சாகும்படியாக. தேவதூதர்கள் அன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, காத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு கட்டளையும் இல்லை, தேவதூதர்களுக்கு விளங்கல. இந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியங்கள், இந்த மீட்பின் பணி தேவதூதர்களுக்கு விளங்கவில்லை, அவர்களுக்கு வியப்பு. ஏன் நாம் இவரை காப்பாற்ற முடியவில்லை, ஏன் இவரை காப்பாற்ற முடியாத கட்டளை கொடுக்கப்படவில்லை, ஏன் இவர் இப்படி மரிக்க வேண்டும் என்று அங்கே விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதூதர்களுக்கு மறுபடியும் பணி கொடுக்கப்படுகிறது, இயேசு உதவி செய்யும்படியாக. பிறகு எப்போ உதவி செய்கிறாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலே உதவி செய்கிறார்கள். அங்கே பேசாமல் இருந்தவர்கள் அந்த கல்லை புரட்டும்படியாக, அங்கே நிற்கும்படியாக, உயிர்த்தெழுதலை அறிவிக்கும்படியாக தேவதூதர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:1-6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சிலுவையில் அறையப்படும் போது பார்த்து கொண்டிருந்த தூதர்கள் ஏன் இப்படி இவர் சாக வேண்டும் என்று, தேவகுமாரன் சாக வேண்டும் என்று வியந்து பார்த்து கொண்டு, நாம் எதுவும் செய்ய முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தேவ தூதர்கள் சாகிறதை கண்டார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் உயிர்த்தெழும் போது ஆண்டவர் அவர்கள் கட்டளை இடுகிறார், கல்லை புரட்டு என்று சொல்லி. அந்த தேவதூதனுக்கு எவ்வளவு வேகம் வந்திருக்கும் பாருங்க. கொல்லும் போது பார்த்து கொண்டிருந்த தூதன் இறங்கி வந்து பூமி அதிர்கிற விதத்தில், அதிர்ச்சி அளிக்கிற விதத்தில் இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே உட்காருகிறான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். பார்த்த பயத்திலேயே செத்தவர்கள் போனால் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்திலே வந்து பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட போது ஏன் பாதுகாக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த தூதர்களுக்கு இந்த திருப்தி கிடைக்கிறது. கல்லை புரட்ட, கல்லின் மேல் உட்கார, அங்கு வருகிறவர்களுக்கு இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்ல அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தேவதூதர்கள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார்கள். இயேசு அதை விசுவாசித்தார். தேவதூதர்களை கூப்பிடுவேன், கூப்பிட்டால் தேவன் அனுப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். தேவதூதர்கள் தமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தேவன் விசுவாசித்தார். ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன், தேவதூதர்கள் எப்படி பரிசுத்தவான்களுக்கு உதவினார்கள் என்பதை குறித்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு துரிதமாக சொல்லுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவனுடைய மனுஷர்கள் அந்த ராஜா செய்து வைத்திருந்த சிலையை, சிலைக்கு எதிராக பணிந்து குனிந்து வணங்க சம்மதமில்லாமல் நின்றபோது அவர்கள் அக்னியிலே தள்ளப்பட்டார்கள். எரிகிற சூளையிலே அவர்கள் தள்ளப்பட்ட போது அங்கே ராஜா பார்க்கும்போது அந்த மூன்று பேர் மட்டுமல்ல, நாலாவது ஒரு ஆள் நிற்கிறார். அவருடைய சாயல் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த தேவதூதன், நாலாவது மனிதர், நாலாவது ஆள் ஒருவர் அங்கே உள்ளே புகுந்து அந்த தீயின் ஒரு சேதமும் அவர்களை அணுகாமல் பாதுகாத்தார் என்று தானியேல் 3:24-28 வாசிக்கிறோம். ஒரு சேதமும் அணுகாமல் அவர்களை பாதுகாத்தார் என்று வாசிக்கிறோம். தானியேல் 3:24-28. 27-28 மட்டும் வாசிக்கிறது. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமையில் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். விசுவாசிகள் விசுவாசிகள் தான், நான் ஒன்று சொல்றேன், அவிசுவாசிகள் விசுவாசிக்கிறாங்க.
1: தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவிக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறது? அவிசுவாசி உலகத்தில் இருக்கிறவன் விசுவாசிக்கிறான். இதுக்கு தான் சொல்றேன், பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் பிரசங்கம் பண்ணணும். பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் ஒன்னா போட்டு பார்த்தா விசுவாசி விசுவாசிக்கிறது அதை விட ரொம்ப கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். அவர்கள் நிறைய விசுவாசிக்கிறார்கள். அவிசுவாசி தேவனற்ற மனுஷன் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய தேவன் தேவ தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்தார் என்று அவன் சொல்லுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள், தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்று? உங்களுடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகளிலே, உங்களுடைய பிரச்சனைகளிலே, உங்களுடைய ஆபத்தான நேரங்களிலே நீங்கள் தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள், உங்களை காப்பார்கள், கையில ஏந்துவார்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும், அதை எதிர்பார்க்க வேண்டும். இன்னொரு சம்பவம் தானியேலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 அதிகாரத்திலே சிங்கக்கபியிலே போறப்பட்ட தானியேல், சிங்கக்கபியில போட்டு தானியேல் நல்லா தூங்குறாரு. அவர் போட்ட ராஜாவுக்கு தான் தூக்கம் வரல. இன்னைக்கு ராத்திரி மியூசிக்கும் வேணான்ட்டாரு, சாப்பாடு வேணான்ட்டாரு, ஒண்ணுமே வேணாம், எனக்கு சோறும் வேணாம், இசையும் வேணாம், என்ன தாளாட்டம் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட போய் படுக்கிறார். அவர் அவனை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஒன்னும் முடியல, போட்டாச்சு, சிங்கக்கபியில போட்டாச்சு, என்ன ஆகுதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனா அவரே சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் உன்னை காப்பார் என்று, நீ வணங்குகிற தேவன் உன்னை காப்பார் என்று அந்த ராஜா சொல்லுகிறார். வாசிப்போம் 21-22 வசனங்கள், 6 அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது தானியேல் ராஜாவே, காலையில ராஜா வந்துடுறார், சீக்கிரமா எழுந்து தானியேலுக்கு என்ன ஆச்சுன்னு காலையில வந்து பார்க்கிறார். அப்பொழுது தானியேல் ராஜாவே, நீ ரெண்டும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பெரிய தேவனுடைய தாசர்கள், பக்தர்கள், தேவனை உண்மையாகவே விசுவாசித்தவர்கள் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி காக்கிறார் என்பதை நிச்சயமாக விசுவாசித்தார்கள். தானியேல் சொல்லுகிறான், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் சாட்சியிடுகிறான். 23, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசித்திருந்தபடியால், எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவன் நம்மை சுற்றி என்ன போடுகிறார், வேலி போடுகிறார். அந்த வேலி எப்படி நிற்குது? விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த வேலி நிற்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் அந்த வேலி நல்ல வேலை செய்யுது, சத்ருவை வெளியே வைக்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் சேதம் அணுகாமல் பாதுகாக்கிறது. விசுவாசிக்கிற வரைக்கும் பிசாசு உள்ளே நுழையாமல் தடுக்கிறது. விசுவாசிக்க நிறுத்துகிற வேலையில, விசுவாசியாமல் போகிற வேலையிலே சேதம் வருகிறது. அப்பொழுதுதான் பிசாசு உள்ளே வந்து நுழைகிறான். விசுவாசித்தபடியினால், தானியேல் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றும் அவனை அணுகவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு தீயில போடுறார்கள், அவருடைய தீ வாசனை கூட அவர்கள் மேல் இல்லையா, அவருடைய முடி கூட கருகவில்லை, ஒரு முடி கூட வீணாக போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் காக்கிறார். விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது, அவருக்குள்ளாக நாம் அடைக்கலம் புகுகிற வேலையிலே உண்மையாகவே அந்த வேலி நம்மை பாதுகாக்கிற வேலியாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார் சிறை கைதியாக. வழியிலே பெருங்காற்று வந்து அந்த கப்பற்சேதம் உண்டாகிறது. அப்பொழுது தேவதூதன் பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகி, உனக்கு ஒன்றும் சேதம் ஏற்படாது, உனக்கு உன்னோடு இருக்கிறவர்களுக்கும் ஒன்றும் ஆகாது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27 அதிகாரம் 14-25 வசனங்களிலே தேவதூதன் தரிசனமாகி அவரிடத்தில் பேசுகிறார், பயப்படாதே பவுலே, உன்னோடும் உனக்கும் உன்னை சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் உன்னோட செல்லுகிறவர்களுக்கும் ஒரு சேதமும் ஆகாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்படியே அவர்களுக்கு சேதமாகாமல் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். எப்படி அவர்கள் காக்கப்பட்டார்கள்? அந்த கப்பர் சேதத்திலிருந்து எப்படி அன்றைக்கு காக்கப்பட்டார்கள்? அந்த தேவன் வந்து ஒன்னு சேதம் அணுகாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, அந்த தேவதூதன் மற்றும் தேவதூதர்கள் அந்த கப்பலை பாதுகாத்து அந்த மக்களை கரையேற செய்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரி, தேவதூதர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 அதிகாரம் 19-ஆம் வசனம் கத்தரடி தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து பதினேழாம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, இதைத்தான் சொன்ன முதல்ல, சதுசேய சமயத்த அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தையில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவ தூதர்கள் சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலர்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். விடுவிக்கிற தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள், தேவனுடைய மக்களுக்கு காக்கும்படியாக அவர்களை மீட்கும்படியாக வருகிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள்.

சித்தம்கொண்டு அவரையும் கைது செய்கிறார்கள். அப்பொழுதுசனம் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் நோக்கி, உன் அறையை உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். செருப்பை போட்டுக்கோ. தூதன் பின்னும் அவனை நோக்கி, வஸ்திரத்தை போர்க்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். பேதுருக்கு விளங்கல, நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கார். ஜெயிலில் இந்த மாதிரி தூங்குறால பார்த்துருக்கீங்களா நீங்க? இவ்வளவு தூக்கம் ஜெயில தேவைதானா? ஆனா கர்த்தருடைய மனுஷன் அவர், கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்கு என்ன நடக்க போகுது, கொல்லதானே போறோம், பார்த்துருவோம். மிஞ்சி மிஞ்சி கொன்ன ஆண்டவர் இடத்துல தான் போய் சேர போறோம். கர்த்தருடைய கையில எல்லாம் இருக்குன்னு பேசாம படுத்துங்கிறார். தானியலும் அப்படிதான் நல்லா தூங்கிட்டு நல்லா எந்திரிக்கிறாரு. பேதுருவும் சிறைச்சாலையில, பொது சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க எல்லாம், போய் அங்க போய் நல்லா போய் தூங்கிட்டு, தூங்குற தூக்கம் சாதாரண தூக்கம் இல்லை, ரொம்ப ஆழ்ந்து நித்திர. தேவதூதன் வந்து விலாவில தட்டி எழுப்பி, நீ கச்சையை கட்டிக்கொள், பாதரட்சியை போட்டுக்கோன்னு சொல்லி இவ்வளவு சொல்லி எல்லாம் போட்டுட்டு கிளம்பி நடக்கிறாரு. அவருக்கே தெரியல, அவர் நினைச்சிருக்காரு ஏதோ ஒரு சொப்பனம் போல இருக்குன்னு. பேசாம தூக்கத்திலேயே நடந்து போறார். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் கதவையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாக அவர்களுக்கு தேவைண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எப்படி நடந்ததுன்னே யாரும் விவரிக்க முடியல. பேதுரு பிறகு போய் இன்னொருத்தர் விசுவாசிகள் வீட்டில் கதவை தட்டுறாரு, அவங்களால் நம்ப முடியல. பேதுருடைய ஆவி தான் வந்திருக்குது, இல்லை பேதுருடைய தூதன் தான் வந்து நிற்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. வாசிப்போம் 13 வசனம். பேதுரு வாசற் கதவை தட்டின போது விடுவிக்கப்பட்ட பேதுரு விசுவாசிகளிடத்தில் செல்கிறார். ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷ கதவுக்கு வெளியே பேதுரு நிற்கிறது கேட்கிறது அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவனுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவர்களும் தூதர்களை விசுவாசிக்கிறாங்க, பேதுருவும் தூதனை விசுவாசிக்கிறார். தூதன் வந்து பேதுருவை விடுதலை ஆக்கி தெரு வரைக்கும் கொண்டு வந்து கதவெல்லாம் திறக்க வச்சு எல்லாம் பண்ணி வெளியே அனுப்புகிறார். உண்மையிலே நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்திலும் கூட சாது சுந்தர் சிங் என்ற பெரிய பக்தருடைய சரிதையிலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. சாது சுந்தர் சிங் என்பவர் நம்முடைய இந்திய மனுஷர், தெய்வ மனுஷர், அருமையாக ஊழியன் செய்த ஒரு தேவண்டி தாசர். அவர் திபெத்திலே ஒரு மலை ஜாதி மக்களிடத்திலே அவர் மாட்டிக்கொண்டு அவர் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டாராம். அப்பொழுது அவர் கையை உடைத்து, அடித்தவருடைய கையை உடைத்து அவரை காலியாக இருந்த ஒரு கிணத்துக்குள்ளாக தூக்கி எறிந்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள, டிரைவல் காய்ந்து போன கிணத்துக்குள்ள தூக்கி எடுத்திருக்காங்க. அந்த கிணறு எதுக்காக பயன்படுத்தினார்களாம்? இந்த ஆளுகளை கொல்ல வேணும் என்றால் அந்த கிணறு பயன்பட்டதாம். ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே உள்ளே போட்டு அந்த எலும்பு எல்லாம் அழுகி போய் உள்ள கிடக்குது. அநேகம் பேர் செத்துருக்கிறாங்க அந்த கிணத்துக்குள்ள. அந்த கிணத்துக்குள்ள இவரை தூக்கி போட்டாங்களாம் கீழே. 3 இரவும் பகலும் அந்த கிணத்துக்குள்ளாக அவர் தவிக்கிறார். அந்த கதை சொல்லுகிறது, 3 பிறகு திடீரென்று ஒரு கயிறு ஒன்று வந்து இறங்கினதாம். மேலிருந்து கீழே ஒரு சத்தம் கேட்டதாம். அந்த கயிற்றை பிடித்துக்கொள் என்று சத்தம் கேட்டது. கயிற்றை பார்க்கிறார், கையில் அவ்வளோ உறுதியாக பிடிக்க முடியல, ஒரு கை உடஞ்சிருக்குது. கீழே பார்த்தா காலை வைக்கிறதுக்குன்னு ஒரு இது பண்ணியிருக்குதான், ஒரு லூப் மாதிரி பண்ணியிருக்குது அந்த கயிற்றுலேயே. அதில் காலை விட்டு கயிற்றில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கும்போது ஒரே தூக்கில் திடீரென்று யாரோ தூக்கி மேலே விட்டுருக்குறாங்க. தூக்கி விட்ட உடனே அந்த கதவை, அந்த மேலே இருந்த மூடியை திருப்ப போட்டு அதை தாளிட்டு அதுக்கு பூட்டை போடுகிற சத்தம் இவர் கேட்குது. இருட்டில் இவர் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து அவரை தூக்கிவிட்டவருக்கு நன்றி சொல்லலாம் என்று பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லையாம். தூக்கி விட்டது யாருன்னு தெரியல, யாருமே இல்லை. நன்றி சொல்லலாம்னு பார்த்தா யாருமே இல்லை. அடுத்த நாள் சாது சுந்தர் சிங் வெளியே வந்த கதை அந்த கிராமத்து தலைவனுக்கு போய் எட்டுகிறது. அது உள்ளே போட்ட ஆளுக்கு அந்த ஆள் சொல்ல, வேற யார்கிட்டையும் சாவியே கிடையாது, எங்கிட்ட இருக்கிற ஒரே சாவி தான் அது இருக்குது அந்த கிணத்துக்கு, அது என் எடுப்புலையே இருக்குதே, எப்படி யார் அந்த ஆளை தூக்குனது, யார் அந்த ஆளை வெளியே விட்டதுன்னு கேட்டாரான். யார் வெளியே விட்டதுன்னு நமக்கு தெரியும், சாது சுந்தர் சிங்க்கும் தெரியும் நினைக்கிறேன். தேவ தூதர்கள் அவரை தூக்கி எடுத்திருப்பார்கள். அநேக நேரங்களிலே தேவ தூதர்கள் இப்படியாய் கிரியை செய்கிறார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறார். மோசே

தன்னுடைய வாழ்நாளிலே தேவதூதருடைய ஊழியத்தை இப்படியாக அனுபவித்திருப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. தேவதூதர்கள் பாதுகாக்கிறதை, கைகள் ஏந்துகிறதை, தாங்குகிறதை, காக்கிறதை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகையால் தான் நிச்சயமாக எழுதுகிறார். மோசே எழுதின அந்த சங்கீதத்திலே, 91 சங்கீதத்திலே நிச்சயமாக தேவதூதனுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். தேவதூதர்கள் காப்பார்கள் என்று உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் அதை இன்றைக்கு உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்கள்? கட்டளை இதுவாரா? எல்லாரும் சொல்லுவோம், என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படியாக எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். தேவதூதர்களை விசுவாசிக்கிறேன், அவர்கள் இருக்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள், எனக்காக போரிடும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், எனக்கு உதவி செய்யும்படியாக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அதை எதிர்பாருங்கள். தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கும்படியாக எதிர்பாருங்கள். நமக்கே சில நேரத்தில் நம்ம தேவதூதரில் பார்த்ததில்லை, ஆனால் நினைக்கிறேன் அநேக நேரத்தில் தேவதூதன் கிரியை செய்திருக்கிறான். நான் சொன்னேன், நியூ இயர் அன்னைக்கு புது வருஷ துவக்கத்திலே சொன்னேன், காரில் வந்து கொண்டிருக்கிறேன், தூங்கி கொண்டு வர்றேன், என்னுடைய தம்பி ஓட்டி கொண்டு வர்றார், அவருக்கும் பாவம் தூக்கம், நல்லா ஓட்டுவார், நம்பி உட்காரலாம், அவருக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு, அவரும் அப்படியே லேசாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. திடீரென்று எங்கேருந்து எழுந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அப்படியே நல்லா தலனி போட்டு தூங்கிட்டு இருக்கேன் நாங்கள். திடீர்னு இப்படி எழுந்து உட்கார்ந்து அவ்வளோதான், பார்த்த நேரம் எதிர்க்க லாரி, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் தான் வந்து அடி நொறுக்கியிருப்பாங்க காரை, சின்ன மாருதி கார் அப்பளம் மாதிரி நொறுக்கியிருக்கும், 2 வினாடி தான் போதும், பார்த்தேன் அவ்வளோதான், பிடிச்சி ஸ்டேரிங்கை பிடிச்சி இழுத்துட்டேன் இந்த பக்கம். அது இழுத்த உடனே இது ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை அதிகமாக போயிருந்தாலும் போயிருக்கோம், அவ்வளோ வேகத்தில் போயிருந்த காரை பிடிச்சி இழுத்த என்ன ஆகிறது, அது இந்த பக்கம் போய் விருன்னு போய் ஒரு இதில் போய் டமால்னு மோதி நின்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் பதறி போய் பக்கத்தில் பார்க்குறேன், என் தம்பிக்கும் ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய வைக்கல் புதர், இவ்வளோ பெரிய புதர், இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, வைக்கலில் ரோடு ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ உயரத்துக்கு, அதுக்குள்ளே போய் கார் அப்படியே சொருவிட்டு நிற்கிது, ஒன்றுமே ஆகலை, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, அப்படியே பின்னால் எடுத்து திரும்பி ஓட்டிகிட்டே வந்துட்டு ஒரு ஆள் இறங்கி பார்த்துட்டு லாரிக்காரங்களாம் பின்னால் நிறுத்திட்டாங்க, சார் செத்துருக்கணும், எப்படியோ தப்பிச்சிட்டிங்கன்றாரு. எப்படி தப்பிச்சனும் அவருக்கே விளங்கலை. போகிற வழியெல்லாம் லாரி தலைகுப்புற கவுந்து விதவிதமாக கவுந்து கிடக்கும். ரோடுகளில் பார்த்தீங்கன்னா முறுக்கிக்கிட்டு கவுந்துக்கிட்டு பள்ளத்தில் விழுந்து பிரிட்ஜு மேலேருந்து விழுந்து, நான் பார்க்கும்போது நினைக்கிறேன் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க போல இருக்கு, இப்படி விழுகிறதுக்கு காட்டுத்தனமாக ஓட்டி அங்கங்கே விழுந்து அடிபட்டு நொறுங்கி கிடப்பார்கள். அவன் பார்த்து சொல்கிறான், என்ன சார் எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு கை காமிச்சிட்டு சொல்கிறான், எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அங்கே போய் அந்த கார் அந்த புல்ல போய் சொருகின போது காரை விட்டு இறங்கலான்னு பார்க்குறேன், இறங்க முடியல, பக்கத்தில் பெரிய மரம், அந்த மரத்தை கொஞ்சம் ஒரு 5-6 இன்ச்சில் மிஸ் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன், கதவை திறக்க முடியல, அவ்வளோ கிட்டே இருக்குது மரம், அந்த மரத்தில் அடிபட்டிருந்தால் அவ்வளோதான் நொறுங்கியிருக்கும் கார். இன்றைக்கு நினச்சி பார்த்தா உண்மையாகவே தேவதூதர்கள் தான் இருக்கணும், இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. தேவதூதர்கள் நம்மை காக்கும்படியாக கட்டளையிடப்படுகிறார்கள், கட்டளையிட்டுப்பட்டிருக்கிறார்கள், அது உண்மை, அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதை உரிமை பாராட்ட வேண்டும், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாசத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள் என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நிச்சயமாக அதை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இந்த தேவதூதர்கள் எப்படி இவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் இவர்களை ஏவி விடலாம், கிரியை செய்யும்படியாக செய்யலாம் என்பதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நமக்காக கிரியை செய்ய வேண்டும் என்றால், பணிவிடை செய்யும் என்றால் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே நான் போதிக்கப் போகிறேன். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவதூதர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள்.
நாம் கர்த்தரை நாம் இன்றைக்கு துதிப்போம். கரங்களை உயர்த்தி தேவதூதர்களுக்காக, நம்மை சூழ நின்று பாதுகாக்கிற தேவதூதர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய வழிகளில் காக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. எங்களை பாதுகாக்கும்படியாக தேவதூதர்கள் கட்டளையிட்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்களை கைகள் தாங்கிக் கொள்ளும்படியாக, ஏந்தி கொள்ளும்படியாக அவர்கள் காத்து நிற்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்போ அது நடக்கும்? விசுவாசிக்கும் போது. விசுவாசித்ததுனால தான் சேதம் ஒன்று ஏற்படவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தானியேலும் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றுமாகவில்லை. விசுவாசித்தால் தான் நடக்கும். அதுதான் அடுத்த வாரம் பேச போகிறோம் இன்னும் விவரமாக. விசுவாசிக்கும் போது இவைகள் நடக்கிறது. விசுவாசிக்காவிட்டால், அதை உரிமை பாராவிட்டால், தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அது நடக்க போறது கிடையாது. விசுவாசத்திலே நடக்கிறது. அந்த மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கு தங்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அந்த நிழலிலே தங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நடக்கிறது. மறுபடியும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம்.

ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும். அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமென். சரி, அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பிழைக்கிறவன் பார்த்துக்க, அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா. இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தில் இருந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11 அதிகாரத்தில் 21 வாக்கியத்தை ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப 24 வசனத்தை படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் ஆமென் முதலாவது சொல்ல போகிறேன். 21 வாக்கியத்தில் முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதி கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமேன். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமேன். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே, அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம்பர் 1. சரி, 2வதாக தோத்திரம். அதே தொடர்ந்து
அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதிக்கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்போ என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளோ 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இந்த இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். ஆமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது, இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்க வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வசனத்துக்கு வாங்க. 23 வசனத்துல அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24ல அமேன். கடைசி வார்த்தையை கவனிங்க. 24ல கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல
சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தோத்தர் எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப நாலு காரியம். ஒன்று, தேவனுடைய கரம். இரண்டாவதாக, சுவாச பரிவர்த்தனை. மூன்றாவதாக, அமை திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவதாக, தேவனுடைய கிருபை. ஐந்தாவதாக, தோத்திரம், சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும்ப்பா, இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேன்னா? அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக. விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேக இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களே. ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜோம் பண்ணுவீங்கல்ல, தோத்திர என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா.

ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், 1000கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், 1000கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர். ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண்மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,

0: Aleluia. Aleluia. Amém.
1: இப்ப நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டு விட்டு அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்துல நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு, இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமா ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமேன். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே வாருங்க பார்க்கலாம், அமேன். 16 வசனம் முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அமேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, அமேன். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல. எஸ், போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், ஆமே சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே. தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா அவரது, அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் ஆமென் வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். ஆமென் அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரு. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரு. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்த நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உடரவ துரிவி சந்தர வரிவிக்கவா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே சிலதை பார்த்தமே இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால் இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாம எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்துருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஆமே தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதனுடைய 19 ஒன்று படிங்க, 19 ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆமென் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது ஆமென் விரிகுளம் உள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதப்படின்னு ஆமென் பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடும் அது. அப்போ இது இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்த ஆளை எந்திரிச்சு பேரப்படாது. பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனால தான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். சொல்லது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாத வருத. அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசை போடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? ஆமென். தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனால் இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆமே, தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்தில் எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னதுண்டே அப்பா, இப்படி சொன்னதுண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டு. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப பேசுற உனக்கே பிரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கறவனுக்கு படு கஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும், அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்திரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்துவண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படித்தானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையிலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தோம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆமீன். அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணனே, சகோதரத்து வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பிரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பிரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசுனே. அதுக்கும் பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை, ஏதோ இங்கதான் கர்த்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு. ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படைய ஆரம்பிச்சு, வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த 5 விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். சரி, 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒன்னு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான், சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. சொல்லுது, எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா. எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஐயோ, இதுக்கு நான் தகுதியே இல்லை பிரதர், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ அம் நத்திங், ஒண்ணுமே இல்லை பிரதர், எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லை பிரதர். இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழிச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில் இன்னும் புரியுற மாதிரி கேட்கல, ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இத இன்னும் லகுவான ஒரு வார்த்தை, பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? ஏய், எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம், அங்க வீட்டில் ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒன்று ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். என்னாவில் இருந்து வர வேண்டிய ஒன்று கிருபப்பா, எம்மாச்சரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ

கிருபை தானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பிரதே தோத்திரம் ஒண்ணு மேல பிரதே. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது, தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன் தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை தாயா, எங்க உங்க கிருபை தாயா, என் குடும்பத்துல உங்க கிருபை தாயா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபை தாயா. இந்த மனநிலையிலுடைய யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவ

இடத்துல என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம் நான், எம்மாத்திரம் நான், ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன், நான் ஒண்ணும் இல்லையா, ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா என் கிருபையாத்திரம். பைபிள் அழகா சொல்லுது, இந்த சபையை பெருக பண்ணுவேன். எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரம் ஆயிருச்சுல்ல, பதினெட்டாம் வசனத்தை படிங்க, போயிருமோ போயிருமோ. பதினெட்டாம் வசனத்தை ஒண்ணு பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள்? வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது, எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல இருந்தாலும், சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்தமா இருக்கான் தாம். ஆமா, நம்மளே அப்படி பலரையும் யோசிச்சிருக்கோம் இல்ல. ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி, சிலர் மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான். பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாட மாட்டான், கைத்தாட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனையே ஆண்டவரை பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த 5 விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் எம்மாத்திரம், அல்லேலூயா. தங்களை தாழ்க்க மறு, அதான் சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்கு

கணக்காக நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமாக ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கர்த்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன் உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹலேலூயா. ஹலேலூயா. ஆமென். இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான்னு நான் நல்லா தான் இருப்பேன். இப்படியே சொல்லு. ஆமென். எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமே நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா? வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லே இல்லையா சொல்ல சொல்ல இல்லையா பிச்சிருவேன். ஆ தோத்துறோம். அப்ப ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை. அது சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும். கண்டிப்பா. அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சார், 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர் இதுல என்ன சொல்ல போறியன்ட்டு. உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வரான், வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி எங்க இருக்கிற எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று, பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக?
பெனிக்கே நாட்டுக்கு போறாங்க. அங்க போய் யார தேடுறாங்க? வழியில 100 பேரை பார்க்கறான். 101வது ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான் இயேசு நேசிக்கிறாருன்றான். மற்ற 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்க போறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவுல வந்து யார தேடுறாங்க? யூதர்களை தேடுறாங்க. எதுக்காமா? ஜூசேஜன் சொல்லதுக்கு. மற்றவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யார தேடுறாங்க? யூதர்களை தேடுறாங்க. அடுத்து எங்க வராங்க? அந்தியோக்கியா வராங்க. அங்க வந்து யார தேடுறாங்க? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு லேலியா சொல்லுங்க. ஆனா இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பாத்துக்கிடுங்க. 20வது வசனம், அவர்களில் அதான் சொன்ன, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை, யார தேடினா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்தில் கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. ஆமென். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்ச பேர். இப்ப சிலர் எழும்புறாக, இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது, எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? ரெண்டாம் குரூப்பா, ஒன்னாம் குரூப்பா? ஆ, வெரி குட். அல்லேலூயா. பக்கத்துல கேப்படி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணுல சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. சீப்புரு தீரான, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. தோத்தர் யூதனா, உன்னின்னு வா, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம் யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா, அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில் கிளம்புறாமே அப்படியா? இல்லை நாளை காலையில் போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போகிறா? கைத்துக்க பாப்போம். ஏறு, சுவாலி முடிஞ்சு. ஏ பசேர், அவங்க போவாங்க, நாங்கள் வேலைக்கு போண்டியே இருக்குல்ல. நீங்கள் வேலைக்கு போங்க, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். 5 பேர் கிடச்சா போதுமையா? அப்ப 5 பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு 5 பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். 2, விசுவாச பரிவர்த்தனை. 3, திரும்புதல். 4, தேவ கிருபை. 5, சேர்க்கப்படுதல். அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த 5 காரணமாக இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். 2, தன்னை தாழ்த்த தவறவில்லை. 3, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 4, தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமென்.
போமா, பாவம் இல்ல எந்திரிங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். ரெண்டு, தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே, ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். மூன்றாவது, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம், உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். ஆமென். எவன் கிடைச்சாலும் சரி, இயேசு. ஆமென். இயேசு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே வந்துட்டோம், சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். ஆ, தைரியமா. இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார். உண்மையா சொல்லுதேன்பா, முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. தோத்தர் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காசை எடுத்து கையில கொடுத்தான், பஸ்ல கிளவழுந்துட்டான். தோத்தர் நல்ல வேலை, அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணிய குடிச்சார் அந்த ஆளு. அந்த ஆளு ஒரு வாக்குமூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் சுவிசேஷத்துக்கு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால், இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்று இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஓசன்னா.

0: அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம்.
1: கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பீர்கள். அநேகர் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு நெருங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தரை வழிநடத்தி செல்வாராக. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இன்று உங்களுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் கேட்க போகிறாங்க, உங்களுக்கு ஜெபிப்பாங்க. அநேகர் ஆண்டவர் இன்னும் மிருக பற்றி கொள்வார்கள். புதிதாக பார்க்கிறவர்கள் கூட உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. சரி, நம்ம நிகழ்ச்சி நேராக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட காரியங்கள் லைட்டாக சொல்லுங்கள்.
2: சரி,
1: பிறகு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
2: என்னோடய பேர் வந்து பிரதீஷ்குமார். சொந்த ஊர் வந்து தடிக்காரங்குணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழையத்துவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அம்மா இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு சகோதரிங்க. ஒரு சகோதரி நாகர்கோவிலில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சகோதரி வந்து மதுரையில் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் வீடு வந்து பனிச்சமோடு. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு அகமியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ஆரோன், அவன் 2 வயசு தான் ஆகுது. இதுதான் என்னுடைய குடும்ப நிலவரங்கள்.
1: சரி சரி. அப்போ நீங்கள் இளம் வயதிலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பது குறித்து லைட்டாக சொல்லுங்க.
2: ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த நபர் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு பரம்பரையான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் பிறந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துல எல்லாம் நான் என்ன இணைச்சிருக்கேன். அதில் இந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பயிற்சியிலெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலையும் தடிக்காரணம் பஞ்சாயத்தில் அதிலையும் நான் செயலாற்றியிருக்கிறோம். ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி.
1: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவர் வந்து பாத்திரம் வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தான், தலையில் கூடையாக சுமந்து ஊர் ஊராக கொண்டு விற்கிறவர். வேலைக்கு போகிறதோட அந்த மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் வேலைகள்லாம் செய்வாங்க. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஆனால் எப்படி எங்கள் குடும்பம் வறுமைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிப்பாக இருக்கும், நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நாள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை. எல்லா டைமும் இல்லை, ஆனால் நிறைய நாளில் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் இருந்தோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாவை குறித்து, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டுருந்து. அப்போது நான் எப்படி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சாட்சியை தான் இன்றைக்கி மக்கள்
1: நேரில்
2: சொல்ல வந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முன்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுபவம், எந்த அனுபவ ரீதியாக நீங்கள் வந்தீர்கள் என்பதை
2: கண்டிப்பாக
1: மக்கள் முதலாவது சொல்லுவோம்.
2: இப்போது ஒரு டைமில் சின்ன வயசுலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்திய நாமம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நிறைய ஹிந்து வீட்டில் அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டெய்லி 6 மணி 6 டைமில் அந்த சந்திய நாமம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று, அது என்னென்னா திருவிளக்கு போட்டு வச்சு அந்த ஹிந்து சாமிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் அம்மா பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இரவு உணவே கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் நான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 18 வயசுலாம் வர்ற டைமில் நமக்குள்ளாடியே ஒரு ஞானம், கூடுதல் அறிவு வளர ஆரம்பிக்கிற டைமில் கடவுள் பற்றி எனக்கு ஒரு தேடல் உண்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோவிலில் நான் தான் வந்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில், அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த பொறுப்பில் இருந்து அந்த கொடை எல்லாமே, அந்த திருவிழாவை எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். அந்த டைமில் தான் நான் அநேக நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போயிருந்து நான் தனியாக மனசு உடைஞ்சு நிறைய நாள் நான் பிரார்த்தனை செய்ததுண்டு. என்னுடைய பிரார்த்தனையுடைய முக்கியமான பாயிண்ட்டே இதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறாரு. அந்த குடி பழக்கத்திலேருந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை வந்து மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து நான் எப்போவுமே பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளாடியே ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி தான் என்னை வந்து கிறிஸ்துவுக்குள் திருப்புவதற்கு மூல காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த சுவாமிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொடை வர்ற டைமில் வாற்று சாராயம் வாங்கி வைக்கணும். நிறைய இடங்களில் பிராண்டி வாங்கி வைப்பாங்க, ஆனால் வாங்கி வச்சுருக்குறோம். அப்போந்தான் நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம கும்பிடுகிற ஒரு கடவுளுக்கு நம்ம வாற்று சாராயம் வாங்கி வச்சாதான் அது கொடையிலே அது பிரதானமாக இருக்குது.
1: இப்போ வாற்று சாராயம்னா சொந்தமாக தயாரித்து சுத்தமாக,
2: ஆமாம், அந்த கருப்பட்டியெல்லாம் போட்டு
1: சொந்தமாக தயாரித்து
2: மலை பிரதேசங்கள்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி,
2: அந்த மாதிரிப்பட்டதான் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து நிறைய டாஷ்மார்க்லேருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இதை கொச்சைப்படுத்தி நான் சொல்லுவதில்லை, எனக்குள் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் எங்கள் குடும்பத்தால் ஒரு நிலைமைக்கு வர முடியலைங்கிறத கண்கூட அனுபவிச்சவனா. அப்போ இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிற என்னுடைய கடவுளை குடிக்கிற நேரத்தில் நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய குடியை மாற்றும்படி அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உண்டாச்சு. அப்போந்தான் நான் வந்து கடவுள் பற்றி நிறைய அனலைசிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம உண்மையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறது கடவுள் தானா அப்படிங்கிறத பற்றி கடவுள் அனலைசிங்னு சொல்லிட்டு கடவுள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடவுளுடைய குவாலிட்டிகளை பார்க்குற டைமில் நிறைய நான் யோசிச்சுருக்கேன். அந்த நாங்கள் கும்பிடக்கூடிய அந்த சுவாமி, அந்த டைம் கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சுவாமி, அது ஒரு பாடலில் வரும், கால் மாடு வேகும் முன்னே தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு. இப்போ எனக்கு அதோடய அர்த்தம் சரியாக புரியாமல் இருந்து, இந்த கோவில் கொடையிலெல்லாம் அந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்லுப்பாட்டு வரும், அந்த வில்லுப்பாட்டிலெல்லாம் இதை அப்படியே பாடுவாங்க. நான் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை வந்து எரிக்கிற டைமில் அவனுடைய கால் மாடு வேகும் போது தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு, அந்த பிணத்தை தின்னுகிற ஒரு கடவுளாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, உண்மையிலே நம்ம கடவுளை தான் தொழுகிறோமா, இல்லை இதுதான் கடவுளா அப்படின்ட்டு ஒரு கடவுள் பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா, இந்த மக்கள் எல்லாம் கடவுளை கும்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஆனால் என்னால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகமாக இருக்கவும் முடியலை. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இயற்கையாக படைக்கப்பட்டதே இருக்காது. அப்போது ஒரு படைப்பாளின்னு இருக்கிறாரு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் தானான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. அப்போ நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கடவுளை வைத்து எல்லாருமே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, கடவுளை வச்சு எல்லாருமே வியாபாரம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய மதத்தில் இருந்து இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு அப்படின்னு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படி தான், இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒரு நபரை கடவுள்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கடவுள் இல்லை, உண்மையான கடவுள்னு வேற ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு உள்ளாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட, நான் வந்து 10ஆம் கிளாஸோடு தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு முன்னாடி ரெண்டு சகோதரிங்க இருந்தனால அவங்கள வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னுடைய பொறுப்பும் ஆனதுனால என்னுடைய படிப்பை வந்து நான் 10ஆம் கிளாஸோடு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக கூலி வேலைக்காக தான் போனோம். என்னுடைய முதல் அனுபவமே கேரளாவுக்கு கொத்தனாருக்கு கையாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி மலப்புரம் அந்த இடம், அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், பால் குப்பி கொண்டு வந்தியான்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் 14 வயசு, வெள்ளையா இருப்போம், அரும்பு மீசை வந்திருந்த டைமு, வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சரியான தகுதி கூட இல்லாத அந்த வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். இப்போ காலங்கள் கடந்ததுக்கு பிறகு செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல ஆராட்டுப்புழா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஒரு நதி, பெரிய ஒரு நதி போகுது, ஒரு பம்பை நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஊரில் எல்லாம் அந்த குளங்கள்ல எல்லாம் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேராக சேர்ந்து என்ன பண்ணோம்னா, அந்த பெரிய நதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வீதி இருக்கும், இந்த நதியை இவங்க எல்லாருமே நீந்தி அந்த சைடு அந்த கரைக்கு போகிறதா இவங்களோட திட்டம். அதில் ஒரு பாலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சரியாக நீச்சல் தெரியாது, லைட்டாக தெரியும். நானும் இவங்க கூட நீந்த ஆரம்பித்தேன். இவங்க நீந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துடைய ஃபில்லரில் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் நீந்தி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பகுதி எல்லாம் போயிருப்பேன், அப்போந்தான் தெரியுது அந்த நதியில் வந்து பயங்கரமான நீர் ஒழுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அமைதியாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அடியில் பயங்கரமான இழுப்பு வர ஆரம்பிச்சு, என்னால் வந்து நீந்தவே முடியலை. இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என மனசுக்குள்ளே உண்டாகுது. இப்போ அங்கே எப்போவுமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பம்பா நதினு சொல்லக்கூடிய அந்த நதியில் வருஷத்துக்கு ஒன்று இல்லைனா ரெண்டு பேர் இறந்து போவாங்க. ஆனால் கண்கூடாவே பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் அவங்க கொண்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய கை கால் எல்லாமே தளர்ந்தாச்சு. நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கு ரெண்டு சகோதரி இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படியாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் கை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, நீந்த முடியலை, என்னால் திரும்பவும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு நடு கண்டிஷனில் நான் மாட்டியிருக்கேன். அப்போ ரொம்ப நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்றேன், எப்படியாவது எனக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன், ஒன்றுமே வரல. கடைசியாக நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இப்போ நான் கூப்பிட்ட கடவுளுக்கெல்லாம் மிஞ்சி இன்னும் ஒரு சக்தி இருப்பது உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையை நான் விட்டுட்டேன். நான் என் மனசு இப்போ என் மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற, உன் ஃப்ரெண்டெல்லாம் சத்தம் போட போகிறாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மிதக்க போகிற, உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு ஆம்புலன்ஸில் உன்னுடைய சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரில, நான் அப்படியே என்னால் நீந்த முடியலை, நான் அப்படியே கையை விட்டுட்டேன். நான் ஆச்சரியம் பாருங்கள், நான் கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன், என் கால் வந்து ஏதோ ஒன்றுக்கு மேலே தட்டுப்படுது. நான் நிற்கிற இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட அது என் இடுப்பு அளவு தண்ணி தான் அதில் இருக்குது, கீழே பயங்கரமான இழுக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஏய் வா வான்னு கூப்பிட்றான். நான் அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்று நல்லா மூச்சு நல்லா வாங்குது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறுற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இழுப்பு தண்ணியிலே அப்படியே ரிட்டன் நீந்தி அந்த பக்கம் போயிட்டேன். அப்போ தான் நான் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில், அந்த உண்மை கடவுளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எப்படியாவது நம்ம அந்த உண்மை கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின கடவுள். நம்ம கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இப்போ கூப்பிட்ட கடவுளை தவிரவும் இன்னொரு கடவுள் இருந்தால் அவங்க என்னை காப்பாற்றட்டும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஒரு சக்தி காப்பாற்றிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் கண்டிப்பாக வந்து இந்த கடவுளை இது வந்து உண்மையான கடவுளாக இருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஊரில் வந்து ஒரு சின்னதாக வியாபாரங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டபுருக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட இதை நான் சொல்லலாம். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அது இறச்சிக்குளத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது, பாஸ்டர் பெஞ்சமின் அவங்களுடைய குடும்பம், அவங்களும் அவங்க மனைவியும். அப்போ நான் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறேன், என் கையில் இருந்த நூலெல்லாம் நான் கட்டியிருப்பேன். ஒரு முறை எனக்கு அவங்கள ஒரு பழக்கம் உண்டான உடனே அவங்க என்கிட்ட காமித்த அந்த அன்பு, அந்த குடும்பம், நான் எப்போ வந்தாலுமே நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்கிட்ட பழகவே இல்லை, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு நபராகவே என்னை வந்து பாவித்தாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் அவங்க ஒரு சபையை வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அது வந்து இவங்க கும்பிடுற இயேசுவும் இல்லை, நம்ம கும்பிடுற கடவுளும் இல்லை, அதை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த திங்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க கடவுளை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கேட்டேன். அது நீங்கள் சபையில் போனீங்கன்னா வசனம் மூலம் பேசுவார் அப்படின்னாங்க. உடனே நான் அவங்கக்கிட்ட இந்த டைலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க, ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம படித்த உடனே அது யார் வேணாலும் படிக்கலாமே, அதை நீங்கள் வந்து கடவுள் வசனம் மூலம் பேசணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்காத கடவுளை நம்ம எப்படி இங்கே கும்பிட முடியும் அப்படின்னா, இங்கே சபைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை கடவுள் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி நான் வீட்டில் இருக்கிற டைமில் இதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த அம்மா அந்த ஃபாஸ்டர் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆகிட்டு அந்த அம்மா தான் பேசினாங்க ஃபோனில், இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ற டைமில் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உண்டு. உடனே நான் எங்கள் அம்மாவிட்ட சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்லடா, அது இன்றைக்கி பௌர்ணமி தான், அதில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல அந்த பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியையும் இந்த திருவிளக்கு பூஜையில் வர சொல்லு. அவங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து முடித்தவொன்னே நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அவங்கள சந்திக்கிற டைமில் அவங்க என்கிட்ட நல்ல அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு நான் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் உண்டு. அப்போ பைபிள் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கடவுளை பற்றி தேடுறீங்க இல்லையா, இதை படிங்க, உங்களுக்கு கடவுள் பற்றி நிறைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது, இதில் வந்து புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. எதுக்காகனா, புதிய ஏற்பாடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் புதிய ஏற்பாடை நீங்கள் முதல்ல படிங்கன்னாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, இவங்க ஏன் புதிய ஏற்பாடை முதல்ல படிக்க சொல்கிறாங்க, ஒருவேளை அதில் ஏதாவது உள்குத்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடை தானே நான் படிக்க ஆரம்பித்தேன். இவங்க பைபிள் தந்தப்போ, இந்த பைபிள் வாங்கி நான் படித்தப்போ உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேள்வியே, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி அறிவியலில் ஒரு வாட்டி ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற டைமில் சொன்னார், அவர் நாத்திகர், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை வரலாறை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு, நான் உடனே அவர்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினா அப்படின்னா இன்றைக்கும் நிறைய குரங்குகள் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் நிறைய குரங்குகள் பார்க்குறேன், அந்த குரங்கிலிருந்து ஏன் இப்போ மனுஷன் தோன்றலை, முட்டையிலிருந்து தான் கோழி உண்டானதுன்னு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் முட்டையிலிருந்து தானே கோழி உண்டாகிறது, இப்போ குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் குரங்குகள் இருக்கே, அந்த குரங்கிலிருந்து ஏன் மனிதன் தோன்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த படைப்புகளுக்கான சரியான ஒரு இது எனக்கு வந்து எங்கேயுமே, நான் நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு இதை வந்து படிக்கிற டைமில் அந்த ஒவ்வொரு படைப்பையும் பற்றி அதில் போட்டிருந்தப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டதுன்னெலாம் கேட்டேன், அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து. அதில் அந்த ரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வரும். அதை படித்தப்போ அவர் ஒரு சின்ன தவறு பண்ணுவார், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டேன். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள்லையும் கடவுளுடைய சில குவாலிட்டிகள் அப்படி இருந்துச்சு, கடவுளே நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய கேள்வி தான், கடவுள் இது பண்ணும்போது அவரை ஆராதிக்கக்கூடிய நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நம்ம பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கு பிறகு சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றென்றால் போயிருக்கேன், போயிட்டு இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனேன். இப்போ சர்ச்சுக்கு வாங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்களே, போய் சர்ச்சில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் ஹிந்து தான், நான் கையில் கயர்லாம் கட்டியிருக்கிறோம், நெட்டியில் போட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சபையில் அவங்களுடைய தம்பி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சபை, இடைக்கோடுங்கிற ஒரு இடத்துல கௌஸ்கி பாஸ்டர் அவர், அந்த சபையில் போனோம். போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், முன்னாடி போகலை, லாஸ்ட்டில் தான் போய் நின்று. நான் போனதே என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் போனேன். அதாவது அங்கே என்ன நடக்குது, ஏன்னா நான் ஒரு கோவிலில் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து கொடை நடத்தியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்ததுனால இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது உண்மையிலே இவங்க ஆராதிக்கிறாங்களா இல்லை நம்ம அங்கே பண்ணுறது மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்களான்னு பரிசோதனை பண்ணதுக்காக தான் போனேன். அப்போ அங்கே பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிற டைமில் நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்கள், அங்கே பாடல் நடந்துக்கிட்டு இருக்கும், சகோதரர்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேர் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க, நடந்த சம்பவங்கள் இது, செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாட்சி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி நேரம் கொடுக்குறாங்க, ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய திங்கிங்கில் நடந்தது என்னென்னா, ஒரு இவங்கக்கிட்ட பெரிய பயபக்தி இருக்கிறது மாதிரியும் தெரியல, சரி எல்லாம் நம்ம அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூவாக போனேன், ஒரே வாரம் போகலை. போய் காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா உண்டு, சுசீலா அப்படின்னு பேர் அவங்க அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராதிக்கும்போது யாருமே கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, மனசை விட்டு ஆராதிங்க. நான் ஆராதிக்கவே போகலை, நான் உண்மையில சொல்ல போனா வேடிக்கை பாக்குறதுக்காக தான் போனோம்.
1: இந்த டைம்ல நீங்க வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு இருந்தீங்களா?
2: அந்நிய தேவர்களை நான் வழிபட்டு தான் இருந்தேன். அப்ப நான்
1: பொறுப்பு அங்கேயும் போயிட்டு
2: இருக்கேன். அதாவது என்ன, என்னுடைய திங்கிங் ஒரு தேடல், அவ்வளவுதான். இறை தேடல்னு கூட சொல்லலாம். உண்மை கடவுள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய.
1: ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு
2: இருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க சொல்றாங்களே, நம்ம மதங்கள்ல இப்படி நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்க போனோம். உண்மையில சொல்ல போனா எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஆனா அவங்களுடைய அன்புனால நான் ரெண்டு மூணு வாரம் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாயிட்டு வந்தேன். என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மூணு நாலு வாரம் நான் போயிருப்பேன். இந்த சபைக்கு நான் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. நான் ஆராதிக்க போகல, நான் சும்மா தான் போனேன், பார்வைக்காக தான் போனேன். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அப்படின்னு நம்புறேன். அப்போ போனப்போ அங்கே போயிட்டு சொந்தமாக சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூட ஒரு சதுரடி இடம் கூட கிடையாது. நாங்கள் வந்து அந்த வாழைத்தூள் அப்படிங்கிற கிராமங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிழைப்புக்காக எங்கள் அப்பா போனவங்க, அங்கே போய் இருந்த நிலங்களை அவங்க அவங்களுக்காக வேலி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் இருந்ததுனால கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ எங்களுடைய பெயரில் அரசாங்கத்தில் ஒரு சதுரடி இடம் கூட எங்கள் பேரில் கிடையாது. எங்கள் அப்பா பேர்லையும் கிடையாது, எங்கள் அம்மா பேர்லையும் கிடையாது, எங்கள் பேர்லையும் கிடையாது. நான் அங்கே போன கொஞ்சம் நாளையிலே அந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. வெளிநாட்டுக்கு டூர் போட்டேன், என்னுடைய பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி வந்து. அப்போ எனக்குள் ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு யோசனை எப்படி வருதுன்னா, நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். இது யார் பண்ணாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. இதில் என்ன, இந்த சர்ச்சுக்கு வந்தனால தான் கிடைச்சின்னு இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து. ஆனால் உண்மை என்னென்னா, நான் அங்கே போனதுக்கு பிறகு உண்டான ஆசீர்வாதம் தான் அது. அதை நான் அது அப்போ புரிஞ்சிக்கல, ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சபையில் நடந்த சில சம்பவங்கள்னாலையும் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து அதுக்கு சரியான விடை கிடைக்காதனால அந்த சபையை விட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி நான் ஆண்டவருக்குள்ளாடி வந்தேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 பேர் நல்ல நண்பர்கள். நண்பர் அப்படிங்கிறத விட சகோதரர்கள் தான். எங்கள் அம்மா அப்பாக்கு பிறகு அவங்க தான் எனக்கு. அவங்களும் அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம்.
1: ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஸாக இருந்தீங்களா?
2: பார்ட்னர்ஸ்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே ஒரு 4 or 5 பேர் நாங்கள் இணைப்பிரியா. எப்போ பார்த்தாலும் எங்கள் 5 பேரையுமே பார்க்கலாம், அவ்வளவு சந்தோஷம்.
1: தொழில்
2: சேர்ந்தேசியும் அது பார்ட்னர்னு சொல்ல முடியாது, அண்ணன்னு சொல்ல முடியாது, தம்பின்னு சொல்ல முடியாது, அப்படி பிரிக்க முடியாத உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல நண்பர்கள், எல்லாருமே நல்லவங்க தான், நல்ல சந்தோஷமானவர்கள். ஆனால் இது தேவனுடைய திட்டம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை உண்டாயிட்டு, எங்களுக்குள்ளாடி ஒரு மனக்கசப்பு எங்கள் 5 பேருக்குள்ளாடியும் வந்துட்டு, அதில் அவங்க 4 பேரும் ஒன்று, நான் தனியாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ என்னால் இதை தாங்கவே முடியலை. நான் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய எனக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுக்க முடியலை. அந்த பிரிவு, அவ்வளோ அன்பாக இருந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசவு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அதில் உண்டானது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தப்போ என்னால் அதை வந்து சரியாக ஜீரணிக்க முடியலை. எனக்கு தூக்கம் போயிட்டு, நைட்டு தூங்குவே தூக்கம் வராது. எங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா விடுறா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்போம், நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு நீ புதிய வாழ்க்கையை பாரும்பாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னோம், எவ்வளோ பேர்கிட்ட சொன்னாலுமே எனக்கு மனசில் வந்து அது ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே நைட்டு சரியாக எனக்கு தூக்கமே கிடையாது. தூங்க போனோம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. விடிய காலையில் 3:30-4 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த தூக்கம் வரும். அது வர நான் அப்படியே முழிச்சே இருந்து அந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோவுக்கும் மனசுக்குள்ளாடி எனக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு சூழல். அப்போ எனக்கு மேரேஜும் ஆகலை. கடைசியாக நான் ஒரு நாள் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம பண்ணணும். இப்படி நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்துட்டு, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரியும் வந்துட்டு, இனி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நமக்கு மேரேஜும் ஆகலை, ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு இருக்குது, எப்படியும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் போதும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். நான் என்ன பண்ணேன்னா, நேரே ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் எப்போவுமே. அந்த இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தீர்க்கமாக அந்த நைட்டு நான் அப்படி முடிவு எடுத்துட்டு இதைத்தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இது அவங்களுக்கு கூட தெரியாது நான் இப்படி முடிவு எடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக தூக்கம் வராமல் அப்படியே உட்கார்ந்துருக்குமோ, இடது பக்கமான செல்ஃபில் என்னுடைய போதகர் அந்த கௌஸ்கி பாஸ்டர் கொடுத்த அந்த பைபிள் அந்த செல்ஃபில் வந்து அப்படி இருக்குது. சரி, இவர் அன்றைக்கி பைபிள் கொடுத்தாரு, கொடுத்துட்டு புதிய ஏற்பாடை படிக்க சொன்னார்ல, தூக்கம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைபிள் எடுத்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சரி நமக்கு அந்த பைபிள் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறு எல்லாமே இருந்துச்சு. 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 வரை முடிச்சிட்டேன். 4 அதிகாரம் முடிச்சுட்டு 5 அதிகாரத்தில் வர்ற டைமில் தான் அந்த 5 அதிகாரம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதும் அந்த 5 அதிகாரம் தான். அந்த 5 அதிகாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த முதல்ல அதில் வரும், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 4 அதிகாரமும் நான் படித்ததுக்கும் இந்த 5 அதிகாரம் நான் படித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சுது. இந்த 4 அதிகாரமும் நான் சுயமாக தான் படித்தேன். இந்த 5 அதிகாரம் படிக்கிற டைமில் என் பக்கத்தில், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க ரொம்ப சவுண்டாக சப்தமாக சொல்கிற மாதிரி என் காதில் வந்து அது கேட்குது. இப்படி நான் அதை அப்படி படிச்சுட்டே வரோம். அப்போ லாஸ்ட்டு அந்த கீழே வர்ற டைமில் உங்களுக்கு அந்த 39வது வசனம் வரும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தப்போ படித்தேன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான சப்தம், நான் படிக்க படிக்க அது என் சப்தம் எனக்கு கேட்குது. கேட்டப்போ எனக்கு மனசில் இருந்த அந்த பயங்கரமான ஒரு பாரம், எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு சமாதானம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு.
1: ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தெளிவாயிட விட்டு
2: உண்மையில அந்த வசனத்தை நான் படிக்க, இன்னைக்கு வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் என்னை சந்திக்கிற நண்பர்கள் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இந்த 5 அதிகாரத்தை நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 அதிகாரத்தை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்களை கூட அசைச்சிருக்கு. நீ மகாத்மா காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த மத்தேயு 5 அதிகாரம் என்னை ரொம்ப அசைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்து அவங்கள தொட்டிருக்கு. இந்த வசனங்கள் மூலம்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்குள்ள உடனே உண்டாச்சு, இப்போ நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. வந்தப்போ நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்திரம் பண்ணால் அவனுக்குள்ள நீ 2 மைல் தூரம் போ, ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புனா நீ வஸ்திரம் மட்டும் இல்லை உன் அங்கேயும் கூட நீ விட்டு கொடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்களை கேட்டவுடனே எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாது. அப்படியே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவரே, ஏசப்பா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ரெண்டு பேருக்கு மேலேயுமே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஒரு ஜெபத்தை வந்து நான் அன்றைக்கி பண்ணினேன். அதோடு எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த கசப்பு, அந்த வெறுப்பு ஒரு 3 மந்த்ஸாக யார் எனக்கு ஆறுதல் சொல்லியும் அதை ஆற்ற முடியாத ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தில் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் வந்து ஜீவன் இருக்கிறதுங்கிறத அன்னைக்கு இந்த வசனம் என்னை தொட்டதில் இருந்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போக
1: ஆரம்பிச்சேன்.
2: அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்திருந்தாலும் அவங்க பேரையோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த கசப்பு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தோம், இப்ப பேசிக்கிட்டு எல்லாத்தையும். ஆனா அந்த டைம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அந்த கசப்பு மாறிட்டு, முன்னாடி அவங்க அவங்க பேர் வச்ச ஒரு பேர் கேட்டாலே கோபம் வரும், வெறுப்பு வரும், அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு கேட்டாலே எனக்கு கோபம் வரும். ஆனா இந்த வசனம் என்ன வந்து அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு, அவ்வளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு தான் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ரகசியமாக தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, பைபிள் படிக்கனால நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதனால் அவங்க பெருசாக எடுக்கலை. இப்போ சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா விட்ட சொன்னேன், நான் இப்படி சபைக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல, நல்ல அம்மா, நிறைய வீட்டில் எதிர்ப்புகள் எல்லாம் வீட்டை விட்டெல்லாம் நிறைய பேர் வெளியே வரட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அவன் விருப்பண்டா நீ போகிற என்ன போ அப்படின்னாங்க. இப்போ சபைக்கு நான் போயிட்டேன், போய் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவனிக்கிறது இல்லை. நான் போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரியே நான் பாடல் பாடவும் ஆராதிக்கவும் நான் அதில் ஈடுபட இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த போதகர் கேட்டாங்க, ஞானஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போது நான் உடனே அப்படி பின்பக்கமாக திரும்பி பார்த்தேன், யாருமே கை தூக்கலை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் பாக்கி போல் இருக்குன்னு. நான் போன மூணாவது வாரத்தில் நான் கையை தூக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு. உடனே எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு. அப்போ நைட்டு அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு வரேன், ஞானஸ்தானம்னா என்னன்னு எனக்கு அப்பவும் தெரியாது, அதுக்கு முன்னாடி வர தெரியாது. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ சபைக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துடாத அப்படின்னாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், யாருமா சொன்னாங்க அப்படின்னு? இல்லை, அது எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் நீ எடுத்துடாத, நீ சபைக்கு போவா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிற இடத்துல நான் சர்ச்சுக்கு போகிற விஷயத்தை யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் இப்போ பெந்தேகோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கான், அங்கே போனவொன்னே பிடிச்சி முக்கிடுவாங்க, அதனால் அவனை ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வந்தவொடனே இப்படி சொல்கிறாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியே தெரியாது அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் இங்கே வந்து ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அப்போ அம்மாவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். சூழ்நிலை இப்போ சொல்லியாச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுனால நான் ஏச பண்ணேன். ஞானஸ்தானம் எடுக்கலாம் ரொம்ப அழுதேன், ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அக்கா ரெண்டு பேர் உண்டு, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு வரதே தெரியும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவங்க யாருக்குமே தெரியாது, போய் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். அன்றைக்கி போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த விட்டு அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி முங்கி தான் நம்ம எழும்புவோம். அப்போ அந்த துணி வந்து ஈரமாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், இதை வந்து வெயில்லையும் போடாதீங்க, வெயில் இல்லாத நிழலில் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அன்றைக்கும் புரியலை, இன்றைக்கும் புரியல. அப்போ நான் வீட்டில் வந்தோடனே பொதுவாகவே ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொண்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, எங்கே போய் குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு, சரி கொண்டு அழுக்காக இருக்குது, நான் வாஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னாங்க. வாஷ் பண்ணாதுமா அப்படின்னு, வாஷ் பண்ண வேண்டாம் உள்ளே போடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், என்கிட்ட அப்படி வாஷ் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லி விட்டாங்க, இப்போ ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னாங்க, இல்லைம்மா அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட், என்னென்னா இவன் 2-3 நாளைக்கு முன்னாடி எவனையும் அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே, ஏதாவது பண்ணியிருப்பானோ, ஒருவேளை ரத்தக்கரை ஏதாவது இதில் இருக்குமோ, பையனும் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம். இவங்க நைட்டே எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் சகதி எல்லாம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க, அது முங்கி எலும்புமா இருந்திருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் போயிட்டேன் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரேன், எங்கள் அம்மா அப்படி உம்முன்னு இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. சாதா வந்தவொடனே சாப்பிடிப்பியான்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டேன், ஒன்றுமே நான் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னாங்க, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுவும் அந்த 100 நாள் வேலையில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டான், இது வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ஞானஸ்தானம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என்னுடைய ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய இது வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போவாங்க, வீட்டில் எல்லாம் அவங்களுடைய அந்த தெய்வத்தை அவங்க ஆராதிச்சாங்க, நான் அதில் வீட்டில் இருக்கும், நான் அதை ஆராதிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், நீ நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கொள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ நீ இப்போ கிறிஸ்டின்ஸாக போறியடா, எனக்கு யாரடா கொள்ளி வைப்பாங்க, நான் வந்து ஒரு அப்போ ஒரு கொள்ளி வைக்கக்கூட முடியாத ஒரு மரணமாக எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா கொள்ளி தானே உங்களுக்கு வைக்கணும், உங்களுக்கு நான் தான் வைக்கணும்னு அதை நான் வச்சிடலாம், அதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது, எனக்கு விக்கிரகங்களை தான் ஆராதிக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கடவுளையே நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே என்னென்ன நான் கற்றுக்கிட்ட பாடமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கிறே தான், அழண்டு நின்று எங்கள் குடும்பத்திற்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிங்க உண்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம். சொல்கிற டைமில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், சர்ச்சில் வந்தாங்க, அப்புறம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்தாங்க, அந்த அக்காவும் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல. அடுத்து அவங்களையும் சபைக்கு கூட்டிகிட்டு போய், அப்புறம் என்னுடைய மூத்த அக்கா, அக்கா வீட்டுக்காரரு, ரெண்டாவது அக்கா, ரெண்டாவது அக்கோட வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
1: குடும்பமாகவே
2: நாங்கள் இப்போ ஆண்டவர்களை வந்துட்டு, அது ரொம்ப அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளவுமே ஒவ்வொரு நபருக்காகவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தினதே கிடையாது. தேவ சமூகத்தில் நின்று முழங்கால நின்று ஒவ்வொரு நபருக்காக ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை எங்கள் அப்பா கேட்டார், அவ்வளோதானே. அவங்ககிட்ட யார்கிட்டையுமே கம்பல்சரி கட்டாயப்படுத்துறதோ, நீங்கள் அதை தொழுதிங்கன்னா எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னேன். நான் வந்து எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குமா, நான் இயேசுவுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம், ஒன்றுமே இது தப்பு கிடையாது, நீங்கள் வரி கொடுங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு போங்க, அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்ப்புமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து முழங்காலில் நின்று அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு எங்கள் குடும்பம் முழுவதுமே எல்லாரையுமே வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட அந்த ஞானஸ்தானம் எடுக்காததுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க தான், அந்த 2 வயசு 3 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். அதில் இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மூத்தாக்காலாம் கோயிலுக்கு நான் கூப்பிட்டப்போ, சர்ச்சைக்கு கூப்பிட்டப்போ வரவே இல்லை, ரொம்ப அடம்பிடிச்சாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அதுவரை சாமி கும்பிடவே மாட்டார், அவர் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அக்காவை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், என் கூட வா அப்படின்னு. அவள் சர்ச்சுக்கு போயிட்டா, நானும் சபைக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் புது புதுசாக கொண்டு கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் ஸ்பெஷல் இது தொடங்கிட்டார், பூஜை தொடங்கிட்டார். அந்த திரி கொளுத்துறது அது அதெல்லாம் முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரும் சபைக்குள்ளே வந்தார், அவரும் வசனங்கள் மூலமாக தொடப்பட்டு இன்றைக்கி அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ சங்கரங்கோயில் பக்கத்தில் மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம்
1: பண்ணிட்டு
2: இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், குடும்பமா நாகர்கோவில் தான் இருந்தாங்க,
1: இன்னைக்கு
2: குடும்பமா ஊழியம் பண்றாங்க. நானும் கூட இப்ப ஆண்டவருடைய வேலையை தான், அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே நான் முக்கியமா இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைக்காகவே நம்ம இறங்கிட்டோம்.
1: நீங்க எப்படி அந்த ஊழிய பாதைக்குள்ள எப்படி கால் வச்சீங்க?
2: ஊழிய பாதைக்குள்ளேன்னா நான் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சோம். நிறைய பாஸ்டர்ஸ், தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஊழிய அழைப்பு இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள், ஜபம் பண்ணுற டைமில், அப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. இன்னைக்கு வர எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ற டைமில் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இன்னைக்கு வர வசனத்தின் மூலம் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனத்தை தருவார். ஒரு காரியம் நான் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்போ, உங்ககிட்ட பேசுறது மாதிரி நான் தனியாக என்னுடைய ஜப அறையில் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போ, கரெக்டாக எனக்கு ஆண்டவர் அந்த வசனம், அதுக்கு ரிலேட்டடுவான ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படி வந்து என்னுடைய ஊழிய விஷயங்கள்லையும் எனக்கு தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியங்களை குறித்து, ஊழியம் எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் ஆண்டவர் எனக்கு திட்டமாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, பைபிள் வாசித்ததுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் அதுதான். இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சபைக்கு போகிறோம், இப்போ இதில் சபையில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இது என்னுடைய ஒரு இது, ஒரு சபையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் தான் ஒரு பிலீவர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ளாடி அவர் தன்னை தயாரப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வேலைக்காக அவங்க இறங்கணும். அவங்க எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்க சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களால இயன்ற ஒரு ஊழியத்தையும் அவங்க அந்த சபையோடு இணைந்து அவங்க பண்ணணும். அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற டைம்லே எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் கேட்டேன்னா, அறுப்பு மிகுதி, வேலையால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டப்போ என்னாலையும் இருக்கவே முடியலை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் நிறைய பேருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் சபைகளில் போகிறது, கன்வென்ஷனில் பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் என்னை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நானாகவே நிறைய இடங்களில் கடந்து போய் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாம், என்னுடைய வேலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு சபையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னுடைய நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். அதை நான் அதை விரும்பி நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியதில் உண்டாகக்கூடிய அந்த பூரிப்பு வந்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்க, அவ்வளோ ஆத்ம திருப்தியோட. ஆனால் இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன், இன்னும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுடைய அந்த மரண பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்காகவே ஜீவன் கொடுத்தார், நம்ம அவருக்காக இந்த சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய விட்டு போன அந்த பணியை நம்ம செய்யணுங்கிற வைராக்கியத்தில் தான் இன்னைக்கு வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்படி அப்படி இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்துக்கு கடந்து வந்தீங்க.
2: ஆமாம்,
1: அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, இல்லது தூஷிக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணாங்களா?
2: ஆரம்பத்தில் கொஞ்சம் கிண்டல் எல்லாம் பண்ணாங்க, என்கிட்ட நேரடியாக யாருமே பண்ணலை. எங்கள் அம்மா சொல்லுவாங்கடி, ஊரில் தப்பு தப்பாக பேசுகிறாங்கடா, பணம் வாங்கிட்டு போய் நீ உனக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதனால தான் நீ சர்ச்சைக்கு போன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா சொல்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேன் அம்மான்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவருடைய பேர் குறிப்பிடலை. எனக்கு அப்போ திரும்ப அப்போ திருமணம் முன்னாடி திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தான் இனி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே அப்படி தான் வந்துச்சு. இல்லை நான் இன்றைக்கி வர திருமணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ திருமணம் ஆனப்போ அந்த பத்திரிகையை கொண்டு என்னுடைய நல்ல ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்துலேருந்தே படிக்கிற ஒரு நண்பர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க, டேய் கல்யாணம்டா பத்திரிக்கையை வீட்டில் வச்சுருக்கேன், உன்னை பார்க்க முடியல, வழியில் வச்சு தான் சொன்னேன், வந்துடுறேடா அப்படின்னு. அவன் அந்த பைக்கில் நின்று நடு ரோட்டில் நின்று என்னை பார்த்துட்டு சொன்னான், உன்னை நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, உன் கல்யாணமாவது அப்படின்னு ரெண்டு மூணு வேடுகளை போட்டுட்டு அப்படி ஒரு திட்டின மாதிரி அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா அதை ஜீரணிக்கவே முடியலை என்னால். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி பண்ணாங்க, என்ன என்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் எல்லாரையுமே நேசிக்க தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியுது, இப்போது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் என்னாலே நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த அந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது, எல்லாத்தையுமே சகோதரர்களாக தான் இன்றைக்கி
1: பழகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக பாடுபடணும், வேலை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் முழுமையுமாக இருக்குது. கர்த்தர் இந்த வாஞ்சையின்படி உங்களை இன்னும் அதிகமாக நடத்துவாராக. அநேக ஆத்துமக்கள் அறுவடை செய்ய உங்களை பயன்படுத்துவாராக. இப்போ அநேக ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு சாட்சி நிமித்தம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற நிமித்தம் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ஒரு ரெண்ட
2: ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பார்ட் என்ன? கண்டிப்பாக

0: ரெண்டாவது, ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடவங்களா இருங்க, ஒருவேளை மத நம்பிக்கை இல்லாதவங்களா கூட இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மா சொன்னாங்க நம்ம அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருக்கோம். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணுங்கள். உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், உங்கள் கடவுளுடைய குணம் எப்படிப்பட்டது, நான் கும்பிடுகிற கடவுளுடைய தன்மை என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் உங்களுடைய மதம் உங்களுடைய கடவுள் செய்த செயல்களை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே உங்கள் கடவுள் அனலைசிங் பண்ணிங்கனாலே உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த சாட்சியினால் இயேசப்பாவை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு மதங்களிலும் நான் கும்பிடுகிற கடவுள் சரியானவர் தானா, அவருடைய தன்மை என்ன, உண்மையிலே அதே மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள நபர் நான் கடவுளாக எங்கள் வீட்டில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். சுயமாக நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இவ்வளவு நாள் நடந்தோம், அதுக்காக இல்லை. இப்போ இனி நம்ம கடவுளை தேடுகிற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, உண்மை கடவுள் எனக்கு வெளிப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையே. அதுவும் பாருங்கள், ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அருமை மகனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு கூட முடியவில்லை என்கிற ஒரு தன்மை, ஒரு எண்ணம் அவர்களுக்கு அந்த டைமிலேயே உண்டாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், குடிப்பழக்கம் உள்ள அப்பாவை மாற்றுவதற்கு குடிப்பழக்கம் உள்ள தெய்வத்திட்ட போக வேண்டிய கண்டிஷன் ஆகிவிட்டது. அப்படி அவங்கள் அதிலே ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்து தியானித்து தெளிவுள்ளவராக ஆண்டவர் அவர்களை மாற்றியிருக்கிறார். அதுவும் விசேஷமாக ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அநேக எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கு. அதுவும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளை எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், வீட்டில் இருந்து சும்மா இருந்து கொண்டிருப்போம், கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல, கிடைக்கிற கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில், அத்தனை நாட்களும் புறப்பட்டு போய் அநேகரை ஆதாயப்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து அவருடைய பாதையிலே பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் ஜனங்கள் மத்தியில் எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சித்தம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல்,

நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதி

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்து.

0: His holy name.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
0: As we pray, the God of peace is with us all the time.
1: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
0: The peace which is beyond our understanding.
1: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
0: People may think in different ways.
1: பல கேள்விகள் கேட்பார்கள்.
0: They may ask lot of questions.
1: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய

0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: banks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி.
1: Wherever they go.
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்.
1: And man is wandering.
0: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்.
1: The Lord's peace.
0: நம்முடைய வெறுமையிலே.
1: In the emptiness.
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே.
1: In the midst of tears.
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே.
1: In the midst of suffering.
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே.
1: In the midst of deception.
0: வெட்கத்தின் மத்தியிலே.
1: In the midst of shame.
0: அவமானத்தின் மத்தியிலே.
1: In the midst of shame.
0: நிந்தைகளின் மத்தியிலே.
1: In the midst of reproach.
0: கஷ்டங்களின் மத்தியிலே.
1: In the midst of trouble.
0: பாடுகளின் மத்தியிலே.
1: In the midst of suffering.
0: உபத்திரவங்களின் மத்தியிலே.
1: In the midst of tribulation.
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given
0: Hallelujah.
1: the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சகம மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of wars.
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation.
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows.
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: their children of
0: ஆகவே தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: எதற்காக வந்தார்?
1: What for he came?
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூரண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூரண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal
0: everlasting life. தேவன் தந்த வாழ்வு.
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில்

0: பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இன்னைக்கு இந்த இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the truth,
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against the minister of God.
0: கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against the church.
0: சபைகளை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கை உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said.
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemy.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால் அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not
0: அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: The midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: Shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In the last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க,
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: Because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: For this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: The blind eyes should be opened.
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them.
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: The light of gospel.
0: இது ஜீவ ஒளி.
1: It is the living
0: இந்த
1: light.
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: Through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
1: The eyes should be shining forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
1: Satan blinded their heart not to see the light of
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆண்டவர் சொன்னார், யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னார்.
1: The Lord said, you gain the souls and bring them to
0: அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: They're changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நாம் மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு
1: இருக்கிறோம். We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான்கு நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்போ மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள் இந்த குடும்பம்.
1: This family was listening to the truth.
0: ஏன் இங்கே இந்த லாசரு கல்லறையில் இப்பொழுது இருக்கிறார்?
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் மார்த்தாளுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார்.
1: And Jesus said to Martha only one thing.
0: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
1: if you believe
0: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: You will see the glory of God. He said to the disciples.
0: இந்த வியாதி இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the almighty God.
0: அதனால தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனா இருந்தா மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
1: for the glory of God.
0: Amen.
1: Amen.
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said Lazarus you come out, not the defiled body you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாகத்தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled body.
0: இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா?
1: Getting glorified, can you say that?
0: உங்களுடைய தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: அவர் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: When we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கின் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கி கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: Hallelujah.
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னாலே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அது போல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இப்படிப்பட்டதான இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand.
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: it may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டானாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have
0: Hallelujah.
1: overcome the world.
0: கர்த்தனமே அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கும்.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of
0: trials, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலே தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small stick,
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடி எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிட்சிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: come. தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்க. When it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகுதான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகுதான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்கள்.
1: When the corona comes people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த கால வேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால்,
1: what the Lord is revealing,
0: எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதில்ல, ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல,
1: not in despair.
0: அருமையான இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது. உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்.
1: Just think that somebody is criticizing you.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what do you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போகணுமா? பட்டணத்துக்கு வெளியில போகணும்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்
1: outside the city.
0: எபிரேயர்க்கு நிருபத்தில
1: Hebrews.
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்களை தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை. நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தை சுமக்கணும்.
1: Our job is we have to
0: bear. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 69
0: 5வது வசனத்துல இருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம். உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்த? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I am I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுறாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Hallelujah. Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the bird words they may
0: உங்களால் சகித்து கொள்ள முடியுதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது,
1: Christian life means,
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross, it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல,
1: not only the path of oppression,
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல,
1: not only path of darkness.
0: ஹalleluya. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உன் பாதை,
1: your path,
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah. அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: He will not make you to be
0: சபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: Right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: Hold your hands and lead
0: ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார், அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy, behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டீங்களா?
1: What is it?
0: எபிரேயருக்கு நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக, ஹalleluya,
1: not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: நம்முடைய
0: பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களாக இருக்கிற, அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டங்கிறது உங்களுக்கும் கஷ்டங்கிறது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support. What
0: யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have. Hallelujah. Person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidentா?
1: Is it world president?
0: அதோட பெரிய ஆள் ஒருத்தர்
1: இருக்கார். More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்,
1: the one who created the entire universe.
0: அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்,
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவர் இல்ல.
1: It's not, he will not say lot of,
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: He will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது,
1: 24 hours when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத, தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: இந்த உதவி
0: செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில்? எபிரேயர் 2:18 வசனத்தில், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவர், அவர் என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனம்டா.
1: I am weak.
0: Hallelujah. ஆனால் என் கூட இருக்கிறவர் பலவீனர் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர்,
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அவர்
1: வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says, my people will never be ashamed. என் ஜனங்கள்
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that assurance?
0: நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கீழ் 8:26 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா,
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்,
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer. ஜெபம்
0: பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னார் ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: நீங்க பண்ணுங்க.
1: You do your prayers.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணா தான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray, you ஜெபம் பண்ணா தான்
0: உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have good mind. ஜெபம்
0: பண்ணா தான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
1: When you pray, you come to the Lord.
0: உன்னுடைய பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: தேவன் அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடு அதனால தான் சொல்றோம்.
1: That's why.
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்ல, மனமுறிவு அடைந்து போவதில்லை.
1: We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி.
1: Though we are in oppression.
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16 வசனத்துல.
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36. அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: அல்லேலூயா. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
1: The Lord will deliver you from all kind of oppressions and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அந்த ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17 இருக்கா?
1: ஐசாயா 45:17, you will never be ashamed.
0: என்றென்றைக்கும் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன,
1: everlasting,
0: என்றென்றைக்கும் உள்ள,
1: an everlasting,
0: சதா காலங்களிலும்,
1: all the time.
0: ஹalleluya. உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us,
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி,
1: everlastingly he guides you daily,
0: மரண பரியந்தமும்,
1: till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50:7 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 50:7,
0: ஆகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்,
1: Lord is,
0: ஆகையால் நான் வெட்கப்படேன்,
1: I never be,
0: நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்யறேன், கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே,
1: at the time of oppression,
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா,
1: what we supposed to do,
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு,
1: we have to strengthen ourselves,
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு,
1: leaning upon the Holy Spirit,
0: நம்பிக்கை,
1: the hope,
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை,
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: What kind of hope it
0: அந்த
1: is?
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் 5 வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed.
0: அந்த நம்பிக்கை உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது.
1: The hope will never make you ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: ஓராபாலா சந்தரபா. Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரோமர் 10:11 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ,
1: அவன் believes,
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: Never be ashamed.
0: Amen.
1: Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 Peter 2:6 இருக்கு.
1: 1 Peter 2:6
0: என்ன வாசிக்கிறோம்?
1: 2:6
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கிறீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers?
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை,
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்,
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்,
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்,
1: still the Lord is with you,
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்,
1: the mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: life. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. ரோமருக்கு 15:4 பாருங்க.
1: ரோமன்ஸ் 15
0: ரோமர் 15:4 என்ன வாசிக்கிறோம்?
1: 15:4
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6 பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே.
1: Children of God,
0: நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: not because of
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: not about the bad news.
0: அநேகர் நிந்திக்கலாம்,
1: people may reproach,
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you,
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை என் ஆண்டவர் அறியாம ஒன்று நடக்கல,
1: without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படித்தான் காணப்பட்டது.
1: Apostle church, it was like that.
0: அப்போஸ்தலருக்கு நிருபம் 9:31 வாசிக்கும் பொழுது,
1: Acts 9:31
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்?
1: How they were.
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்?
1: The comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க.
1: என்ன
0: செய்தார்கள்? அவர்கள் பெருகினார்கள். வளர்ந்தது.
1: நம்முடைய
0: தேவன் சகல ஆறுதலின்
1: தேவனாயிருக்கிறார்.
0: அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருத்தருக்கும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க இருக்கு.
1: In those days
0: ipo irukra inda swiggy adu idu order panni la saapda mudiyadhu.
1: No swiggy, you cannot give
0: inda any order. Sari order panni saaptunga oinju ponga nu solli uttranga.
1: And in these days you can order.
0: Amma la appadi illa.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Like hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பா.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say,

0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்,
1: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: ஐ வில் நெவர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்.
1: வாட் எ மிரக்குலஸ் காட்.
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி
1: கொண்டார். வாட் அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு
1: இருக்கிற அன்பை காட்டிலும், மோர் தென் தட் லவ்,
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்.
1: தி லார்ட் நோஸ்.
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ்.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: ஹி கேனாட் ஈவன் இமேஜின்.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ் ஆஃப் யுவர் ஹெட்.
0: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: வில் ஹி நாட் ஃபீட் யூ?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: தி லார்ட் ஃபீட்ஸ் தி சர்ச்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: Many they don't have
0: income. காசு கிடையாது.
1: No money.
0: ஆனா சாவுண்டாம பட்னியா கிடந்தாங்களா கேட்டு பாருங்க.
1: Just ask them whether are in poverty.
0: கர்த்தர் காக்கையின் மூலமாய் போஷிக்கிறவர்.
1: The Lord who feeds through raven.
0: எப்படியாவது போஷிப்பார்.
1: Somehow he feeds.
0: உன்னை பட்னியாய் விட மாட்டார்.
1: He will not allow you to be in.
0: உன்னை வழிநடத்துவார்.
1: He guides you.
0: உன் தேவைகளை சந்திப்பார்.
1: He meets your
0: needs. காட்டு பறவைகளை கவனித்துப்பார்.
1: Look at the birds.
0: ஹalleluya. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார்.
1: Look at the flowers.
0: அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
1: So special.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: Why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: The Lord is enough.
0: ஹalleluya. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையில,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியாக கெட்டியா பற்றி பிடி,
1: catch the Lord firmly.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call
0: by his name, அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்,
1: all things
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for
0: good.
1: We know that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்தில் உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: ஆம்பிரியமான தேவனை பிள்ளைகளே, சில நாட்கள் துன்ப நேரம்
1: தான்,
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: பட்
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்.
1: Your children.
0: உன் எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயிலே திறந்து ஸ்தோத்திரி,
1: praise God,
0: ஸ்தோத்திரி,
1: praise God,
0: ஸ்தோத்திரிங்க,
1: praise God.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
1: Let us all praise God.
0: ஷபாரா பாரா பாலாபா உரகா பாலா பாரா பா சந்தரா பாரா பாலாபா ஓரியாந்தரா பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில, ஆண்டவரே நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரேன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உண்மையில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும், நிந்தைகளையும், போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே நீர் சிலவேல எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோம், அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், பெரு வெள்ளம் போல துன்பங்கள் வந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட துன்ப வேளையில் வேதத்தை எடுத்து நாம் தியானிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த வழியில் நாம் நடக்கும் பொழுது அந்த வழியானது நமக்கு அடைக்கலமாகவும் பலனுமாயும் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கத்தார் தேசத்தில் ஆலயமில்லாத நாட்களிலே நாங்கள் கூடி ஆராதிக்கும் பொழுது அரசாங்கம் எப்படியாக பொதுவான இடத்துல ஆராதனை நடத்தக்கூடாது என்று தடை விதித்தார்கள். அந்த நாட்களிலே ஹோட்டலிலே நாங்கள் ஆராதனை நடத்தி வந்தோம். அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் ஆராதனை நடத்தக்கூடாது என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே வேறு வழியில்லை, மிகுந்த கண்ணீரோடு கூட நாங்கள் உபாசித்து ஜபம் பண்ணினோம். ஆண்டவர் அடைக்கலமாக வேறு ஒரு இடத்தை, ஒரு புதிய ஹோட்டலை எங்களுக்கு திறந்து கொடுத்தார். கிட்டத்தட்ட 25 ஹோட்டல்கள் எங்களுக்கு இடம் தர முடியாது என்று சொன்னாலும் ஒரு புதிய ஹோட்டலை அடுத்த வாரத்திலே எங்களுக்கு திறந்து நீங்கள் வந்து ஆராதனை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு திறந்த வாசலை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினாலே அந்த வேளையிலே நாம் அவருடைய துணையை உபாசித்து ஜபித்து வேதத்தை தியானித்து நாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாசலை திறந்து நானே உனக்கு அடைக்கலமும் பலனும் என்று சொல்லி அதை நம்முடைய

0: நம்ம உடல் உறுப்புகள்லயே ரொம்ப வித்தியாசமானது எது தெரியுமா? இது மத்தவங்களை காயப்படுத்தும், புண்படுத்தும், அளவைக்கும், அதே சமயம் மத்தவங்களை சிரிக்கவும் வைக்கும், சந்தோஷமும் படுத்தும். அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிற விதத்துல தான் இருக்குது. நான் எதை பத்தி சொல்றேன் நீ கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நாவு பத்தி தான் சொல்றேன். நம்ம நாவை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். பாப்போமா?
1: விஜி அம்மா பக்கத்துல வந்து, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு வச்சு கொடுங்கம்மான்னு சொன்னான். அவ அம்மா பொன்னிக்கு படுக்கையை விட்டு எழும்பவே முடியல. பொன்னி மூச்சு வாங்க, அம்மாவுக்கு முடியலம்மா, நீ ஏன் எடுத்து சாப்பிடுமான்னு சொன்னான். விஜி அம்மா பக்கத்துல வந்து, அம்மா உங்களுக்கு என்ன பண்ணுதுமான்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, தலை பாரமா இருக்குது, தலைய தூக்க முடியல, உடம்புல ஒவ்வொரு தசையும் வலிக்குதுமான்னு முனகுனான். விஜி அம்மாவை தொட்டு பார்த்துட்டு, அம்மா ரொம்ப சுடுது, இந்த நேரம் பார்த்து அப்பா வேற ஊர்ல இல்லையே, அப்பா இருந்தாலாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்களே அப்படின்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, இன்னும் ரெண்டு நாள்ல அப்பா வந்த உடனே டாக்டரை பார்க்க போகலாம்னு சொன்னான். அதுக்கு விஜி, அது வரைக்கும் நீங்க தாங்கிக்கிடுவீங்களாமா அப்படின்னு கேட்டா. பொன்னி பதில் சொல்லாம படுத்திருந்தா. விஜி அம்மாவை போர்வையை வச்சு மூடி விட்டா. பொன்னி அவகிட்ட, விஜி அம்மா கஷ்டப்பட்டு சாதத்தை மட்டும் வடிச்சு வச்சிருக்கேன், மோரை ஊத்தி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கோமா அப்படின்னா. விஜி உடனே, அம்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, நீ முதல்ல சாப்பிடுமா, வீடெல்லாம் குப்பையா இருக்குது, என்னால பெருக்க கூட முடியல, பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, என்னால கழுவி வைக்கவும் முடியலன்னு சொன்னான். உடனே விஜி, நான் வேணா வீட்டை பெருக்கவான்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு பெருக்க தெரியாதுன்னு சொன்னான். மறுபடியும் விஜி, அம்மா பசிக்குதுமான்னு சொன்னான். நீ சாப்பிடுமான்னு பொன்னி சொன்னான். விஜி சாதத்தை எடுத்து மோரை ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட ஆரம்பித்தான். அப்போ வெளியே இருந்து பொன்னி பொன்னின்னு சத்தம் கேட்டுச்சுது. பொன்னி, ஐயோ இந்த நேரத்தில் இவ வந்திருக்காள, என்னால் எந்திரிச்சு உட்காந்து பேசக்கூட முடியாதன்னு முணுமுணுத்துக்கிட்டே விஜி கிட்ட, விஜி பக்கத்து விட்டு ஜெயா வெளியே நின்று கூப்பிட்றா, அவளை உள்ளே வர சொல்லுன்னு சொன்னான். விஜி வெளியே போய், உள்ளே வாங்க, அம்மாவுக்கு காய்ச்சல், படுத்திருக்காங்கன்னு சொன்னான். விஜி உள்ளே வந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஜெயா உள்ளே வந்துக்கிட்டே சுற்றுமுற்றும் பார்த்தா. என்ன பொன்னி படுத்திருக்கியா, ஏன் வீடு இவ்வளவு குப்பையாக இருக்குது? வீடு இப்படி தூசியும் குப்பையுமா இருந்தால் காய்ச்சல் வரத்தான் செய்யும், வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிடக்கூடாது, உன் வீடு மாட்டு தொழுவ மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். பொன்னி அவளை பார்த்து, உட்காரு ஜெயான்னு சொன்னான். ஜெயா சிங்க் எட்டி பார்த்து, என்ன இப்படி பாத்திரம் மலை போல குவிஞ்சு கிடக்குத, பொன்னி நீ ரொம்ப சோம்பேறி, வீட்டு வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டான். பொன்னி அவ்வா கிட்ட, உட்காரு ஜெயான்னு சொன்னான். அதுக்கு ஜெயா, உட்காரலாம் நேரம் இல்லை, நான் கடைக்கு போகிறேன், நீயும் கூட வர்றியான்னு கேட்க தான் வந்தேன், நீ காய்ச்சல்ல படுத்திருக்க, உன்னால் வர முடியாது, நான் போகிறேன். இப்படி குளிர்ந்த நேரத்தில் பிள்ளைக்கு மோர் ஊற்றி கொடுத்துருக்கிய, சளிகளி பிடிக்க போகுதுன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, எனக்கு குழம்பு கூட்டு வைக்க முடியலை ஜெயா, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, காய்ச்சல் அனலாக கொதிக்குதுன்னு சொன்னான். அதுக்கு ஜெயா, வீட்டையும் சுத்தமாக வைக்க மாட்டேங்கிற, பிள்ளையையும் சரியாக கவனிக்க மாட்டேங்கிற, அதை எடுத்து சொன்னால் எனக்கு உடம்புக்கு முடியலைங்கிற, எனக்கு இது சரியாக படலை, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு போயிட்டான். பொன்னி விஜயை கதவை சாத்திட்டு வர சொன்னான். பொன்னி விசும்புறதை பார்த்து விஜய் அம்மா கிட்ட வந்து, ஏம்மா அழுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு பொன்னி, ஜெயா பேசிட்டு போனது மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுமா, எப்படி குத்தலாக எரிச்சலோட பேசிக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்தினான். விஜிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலை, மறுள மறுள விழிச்சா. அப்போ மறுபடியும் பொன்னி பொன்னின்னு சத்தம் கேட்டுச்சுது. உடனே பொன்னி, விஜி கலா சத்தம் கேட்குது, போய் கதவை தரேன்னு சொன்னான். சரிமான்னு சொல்லிட்டு விஜி கதவை திறந்தா. கலா விஜயை பார்த்து, ஹாய் விஜய் நல்லா இருக்கியாமான்னு கேட்டா. அதுக்கு விஜய், நல்லா இருக்கேன் ஆன்டின்னு சொன்னான். அம்மா எங்க அப்படின்னு கலா கேட்டா. அதுக்கு விஜி, அம்மாவுக்கு காய்ச்சல், படுத்திருக்காங்கன்னு சொன்னதும் கலா உள்ள வேகமாக வந்தா. காய்ச்சலா, என்ன பொன்னி உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, வா கலா வா, உடம்பெல்லாம் வலிக்குது, காய்ச்சலும் இருக்குதுன்னு சொன்னான். எத்தனை நாளா இப்படி இருக்கேன்னு கலா கேட்டா. அதுக்கு பொன்னி, ரெண்டு மூணு நாளா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு கலா, அதான் நீ வெளியவே வரலையா, உன்னை ரெண்டு மூணு நாளா காணுமே அப்படின்னு பார்க்க வந்தேன், என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா. பொன்னி அமைதியாக இருந்தா. விஜி, அம்மா ஒன்றுமே சாப்பிடலைன்னு சொன்னான். உடனே கலா, இந்த காய்ச்சலில் சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு இன்னும் இல்லையா சோர்வு அடைஞ்சிரும், ஒரு நிமிஷம் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு மொபைலை எடுத்து கால் பண்ணினான். ஹலோ நம்ம வீட்டு மேஜையில் பிரெட்டும் ஆப்பிள் பழமும் இருக்கும், ஃப்ரிட்ஜில் பால் பேக்கெட் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விஜய் வீட்டுக்கு வா, உடனே வான்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்து, பொன்னி நீ இன்னும் ரெண்டு நாளைக்கு படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே எந்திரிக்காத, நான் உனக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறேன், விஜய் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டோம்னு சொன்னான். பொன்னி குரல் தழுதழுக்க, உனக்கு எதுக்கு சிரமம் கலான்னு சொன்னான். அதுக்கு கலா, அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, நல்லா ஓய்வெடுத்தாலே எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டே புடவை தலைப்பை இழுத்து சொருகினான். அரிசி இருக்கிற பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அரிசியை எடுத்து நல்லா கழுவி அதில் நிறையா தண்ணி விட்டு கொஞ்சம் சீரகமும் பூண்டும் போட்டு உப்பு சேர்த்து கேஸை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சான். சிங்க் பக்கம் போய் மட மடன்னு அங்கே இருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி போட்டான். இடையில தண்ணி கொதிக்கவும் கேஸை குறைச்சி ஒரு தட்டை வச்சு மூடுனான். பெருக்குமாரை எடுத்து வீட்டை சுத்தமாக பெருக்கி கூட்டுனான். அதுக்குள்ள அவன் பையன் பிரெட்டும் ஆப்பிளும் பாலும் எடுத்துட்டு வந்தான். ஆப்பிளை வெட்டி துண்டு போட்டு விஜய சாப்பிட சொன்னான். பாலை காய்ச்சி அதில் ஒரு டம்ளரில் சீனியை போட்டு நாலு துண்டு பிரெட்டை எடுத்து விஜய்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னான். மீதிப்பாலை கஞ்சியில் ஊற்றி அதை நல்லா ஆற்றி பொன்னியை குடிக்க வச்சான். பொன்னியை பார்த்து, நான் விஜய் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்ச நேரத்தில் ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அது வரைக்கும் நீ தூங்குன்னு சொன்னான். பொன்னி மெதுவாக, விஜய் அப்பா வந்துடட்டுமே, மருந்து மாத்திரன்னு செலவாகுமேன்னு மெதுவாக சொன்னான். அதுக்கு கலா, இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது பணம் கேட்டேனா? நான் எல்லாம் பார்த்துக்கிடுறேன், ஆத்திர அவசரத்துக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலைனா நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, இது மாத கடைசி, உங்ககிட்டையும் எங்கே பணம் இருக்கும்னு கேட்டா, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, ஏற்கனவே உடல் சோர்ந்து இருக்க, பணத்தை பற்றி யோசி யோசி மனசையும் தளர விடாத, அமைதியாக படுத்து தூங்கு, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறேன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, நீ எனக்கு செய்கிற உதவிக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேனோ அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னான். அதுக்கு கலா, உன்னைய மாதிரி நான் ஒரு நாள் படுப்பேன், அன்னைக்கு நீ என்னை கவனி சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சா. பொன்னியும் வேதனை மறந்து புன்னகைச்சா. இப்படி சிரிச்சுக்கிட்டே நிம்மதியா தூங்கு, நான் கொஞ்ச நேரத்துல ஆட்டோல வரேன், நானே கதவை வெளிப்புறமா பூட்டிட்டு போறேன், யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, வா விஜி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போனா கலா. நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. உங்களோட கால்ஸ் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா, பொன்னி வந்து படுத்திருக்கிறா, அப்போது ஜெயா வந்து சில வார்த்தைகளை பேசிட்டு போகிறா, கலா வந்து சில வார்த்தைகளை பேசுகிறா, ஒரே சூழ்நிலை தான், ஆனால் ரெண்டு பேர் வார்த்தைகளும் வித்தியாசமாக இருக்குது. ஜெயாவோட வார்த்தை பொன்னியை அழ வைக்குது, ஆனால் கலாவோட வார்த்தை அவளை புன்னகைக்க வைக்குது. ஜெயாவோட வார்த்தை அவள் மனசை புண்படுத்துது, கலாவோட வார்த்தை அவளை வந்து நோகி போய் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், அவளை வந்து சூதிங்காக அவளுக்கு ஆதரவாக இருக்குது. வார்த்தைகளோட வலிமை இதுலேருந்து நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம எப்படி வார்த்தைகளை பேசுகிறோம், சரியான வார்த்தைகளை பேசுகிறோமா, மற்றவங்க மனம் புண்படாமல் பேசுகிறோமா, ரொம்ப கவனம் செலுத்தி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுகிறோமா, அல்லது வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே போகிறோமா, நம்ம எப்படி இருக்கணும், வார்த்தைகளுடைய வலிமை எவ்வளவு தூரம் மற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி பொன்னி வந்து காய்ச்சலை படுத்திருக்கிறா, ஒரே சூழ்நிலை தான், அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்னென்ன பொதுவாக நம்ம சொல்லுவோம், இந்த சூழ்நிலையில் நான் அப்படி இருந்தேன், சூழ்நிலை தான் மோசம், இது வந்து ஒரே சூழ்நிலை தான், சூழ்நிலை மாறலை, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: இங்கே சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று தான். இதில் வந்து வி சி வேர்ட்ஸ் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ்
1: வலிமை,
2: போத் குட் அண்ட் பேட்.
1: ஆமாம்,
2: ரெண்டுக்குமே வல்லமை இருக்கு, ரெண்டு வார்த்தைகளுக்குமே ரொம்ப வல்லமை இருக்கு. ஒரு தடவை நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது போனதுதான், அதுக்கப்புறம் நம்ம கே நாட் கெட் பேக் டு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி எடுத்துக்கிடவே முடியாது. நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், அப்படி என்ன சொன்னாலும் சொன்னது சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபிள்ல நம்ம பாக்குறோம் ஆண்டவர் வந்து வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார்னு பாக்குறோம்.
1: ஆமா,
2: ஆரம்பத்திலே இருந்து வார்த்தையினால் உண்டாக்கினார், அவரே வார்த்தையாய் வந்தார்னே பாக்குறோம். இந்த ஒரு சின்ன அந்த ஒரு இதுல இருந்தே நம்ம வந்து வார்த்தையினுடைய வல்லமை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். சோ இதுல ரெண்டு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும் போது ரெண்டும் நல்ல பவர்ஃபுல்லா அவளை வந்து இம்பாக்ட் பண்ணுது. ஒண்ணு வந்து சந்தோஷத்தை கொடுக்கு, ஒண்ணு வந்து மனவேதனையை கொடுக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்லி கிளியர் எப்படி அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு இந்த கதையில இருந்து நம்ம ஓப்பனா வெளியவே நமக்கு அந்த கதை மூலமாக யாருமே ரொம்ப இதுல எதுனாலே எதுனாலும் கிளியரா தெரியுது எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பேசணும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு அந்த கதையில தெரியுது. இதுல நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆராய்ந்து பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வந்து இந்த வார்த்தைய பேசக்கூடிய வல்லமை வந்து ஆண்டவர் கடவுள் வந்து மனுஷனுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய உணர்வுகளை எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு மாத்திரம்தான் அந்த கெப்பாசிட்டியை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்பெஷல் க்ரௌனிங் க்ளோரி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் அப்படின்னு மனுஷனை ஏன் சொல்றோம்னா இந்த லாங்குவேஜ் தான், ஸ்பீச். அப்ப அந்த லாங்குவேஜை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம், இட்ஸ் எ ஸ்பெஷல் எபிலிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த எபிலிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம், நம்ம என்ன சொல்லுவோம்னா வேர்ட்ஸ் கேன் எய்தர் மேக் ஆர் பிரேக். ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், இட் எய்தர் மேக் ஆர் பிரேக். அப்போ நம்ம இதை மேக் பண்றோமா இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் அதனால நம்ம பிரேக் பண்றோமா அப்படின்னு. இப்ப நம்ம முதல் இதுல பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ ஸ்ட்ரெயின் பண்றா. முதல்ல வந்து ஜெயாங்கிறது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒருவேளை இதுக்கு முன்னால அவங்க நல்லாவே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, ஏன்னா நம்ம பாக்குறோம் ஜாலியா வெளியே போறோம் அப்படிலாம் பாக்குறா. ஆனா அன்னைக்கு பாருங்க அந்த இதோட அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவ கூட போறதுக்கு மனசு வருமா, வராது இல்லையா. சோ அந்த ரிலேஷன்ஷிப்போட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அதுல இருந்து அவ இழந்து போறான் அவளுடைய வார்த்தையின் மூலமாக. அவ வந்து வந்ததுல இருந்தே அவ வந்து அவளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அப்போ அந்த வார்த்தையை வந்து அவ அளந்து பேசி அவளை ஆறுதலா சொல்லியிருந்தா சிச்சுவேஷன் வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனா அவ எரியுறப்பள்ள எண்ணெய் வார்த்த மாதிரியும் வேலை குத்துற மாதிரியும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவளுடைய சிச்சுவேஷனே ஏற்கனவே ரொம்ப கஷ்டம், எழும்ப முடியல, வேதனையோட படுத்திருக்கா, பிள்ளைக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியல. ஆனா அந்த நேரத்துல இவ அவளுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தையை சொல்லாம ரொம்ப கஷ்டமா அவளை வந்து என்ன செய்யறா, பேசிட்டு போயறா. சரி படுன்னு கூட சொல்லல, நீ எப்படி வச்சிருக்க, அப்படி வச்சிருக்க, அப்படி வச்சிருக்க,
1: காய்ச்சல பத்தி விசாரிக்க
2: கூட இல்ல, ஒரே குறைதான் சொல்லிக்கிட்டே இருக்கா. வந்ததுல இருந்து உன் வீடு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பரையதுக்கு உனக்கு காய்ச்சல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்றா, கான்ட்ராஸ்டிங்கா அடுத்த பிள்ளைடைய பிஹேவியரை நம்ம பாக்குறோம். திராணிக்கும் அப்பாற்பை மாச கடைசி அதையும் சொல்லி காட்டுறாவா, சரி மாச கடைசியில நீ இருக்க உனக்கே கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் ஒரு பெருசு இல்ல. சோ அன்பு அப்படின்னு வரும்போது அதுல வந்து எதுவுமே ஒரு தடையாக அமையாது இல்லையா. அன்புக்கு வந்து
1: எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆயிரும்,
2: எவ்வளவு நாளும் அவன் என்ன செய்யலாம், அவளுக்காக செய்யலாம். உடனே பையனை கூப்பிட்டு தான் வீட்டுல உள்ள சாமான தூக்கிட்டு வந்து வச்சு இங்க இருந்து அவ கிச்சனுக்குள்ள போய் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து, இதெல்லாம் வந்து வார்த்தையின் மாத்திரமல்ல அவளுடைய பிஹேவியரே நம்மளுக்கு என்ன
1: செய்யுது,
2: செய்கையிலயும் அவ என்ன செய்யறான், இருதயத்தின் நிறுவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவ இருதயத்துல அவ என்ன எப்படிப்பட்டவளா இருக்காளோ அதுதான் என்ன செய்யும், வெளியா நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாகிய தன் இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷமாகிய தன் இருதயத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறான். அப்ப இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்குதோ, நல்லா இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தை வரும், மோசமா இருந்துச்சுன்னா மோசமான வார்த்தை வரும். அப்ப நம்ம வார்த்தைகள் வந்து நம்மளை யாருங்கிறது என்ன செஞ்சிருது, ஈஸியா நம்மளுக்கு காட்டிருது. இன்னொன்னு மத்தவங்களை எப்படி பாதிக்கும், ஒரு வார்த்தை நம்ம பேசுறதுக்கு முன்னால பத்து தடவை யோசிக்கிறோம், எனக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்கவே முடியாது. அப்ப அந்த வார்த்தையை வந்து மத்தவங்க மனசை எப்படி பாதிக்கும், இல்ல அவங்களை எப்படி அதை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப யோசிச்சு மனம் பதறி என்ன சொல்ல, ஆலயத்துக்கு முன்னால மனம் தவறி மனம் பதறி அந்த வார்த்தையை நீ பேசாத அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. ஏன் அப்படின்னா நீ வார்த்தையை விட்டுட்ட அப்படின்னா நீ அதற்கு உத்தரவாதம் இருக்க, வேர் அக்கௌண்டபிள் ஃபார் எவ்ரி வேர்ட் வி ஸ்பீக் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அவருக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு வார்த்தை மாத்திரமல்ல ஒவ்வொரு பிஹேவியருக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்னால கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு யோசிச்சு யதார்த்தமா மற்றவங்களை நல்வழிப்படுத்துற வார்த்தைகளா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் இல்லையா. ஏன்னா நாவு வந்து நமது கடிவாளம் போட்டு குதிரையை அடக்கிற மாதிரி நம்ம எணிச்சிடணும். நம்மளே நம்ம நாவை அடக்கணும், இல்லைன்னா அதை எணிச்சிஞ்சிடும், நம்மளே அழிச்சிரும். ஒரு பெரிய காற்று அழிச்ச மாதிரி எல்லாத்தையுமே எணிச்சிஞ்சிடும், அழிச்சு போத்துரும். நம்ம யாக்கோபுல பார்க்கறோம் இல்லையா, அதே மாதிரி மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை மாற்றும். அப்போ யார் எது கேட்டாலும் அது மெதுவான பிரதி உத்தரம் சொல்லும் போது, இப்போ சொல்றா எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு அப்படின்னு, அப்ப இவ அதுக்கு ஆன்சரா மெதுவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டா
1: பேசியிருந்தானா
2: வித்தியாசமா இருந்தது. ஆனா ரெண்டாவது அது அதோட கரெக்டா பேசுறான், மெதுவா பிரதி உத்தரம் கொடுக்குறான் அப்படியா சொல்லிட்டு. அப்போ ஷீஸ் ஏபிள் டு எம்பத்தைஸ் விடுகார், அவளுடைய நிலைமையிலிருந்து அந்த பிள்ளையுடைய நிலைமைய பாக்குறாயோ, படுத்து கிடக்கா அவளால ஒன்னும் செய்ய முடியாது இன்னைக்கு. அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும், செய்யணும். இப்ப என் குடும்பத்துல இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவனோ அதே ஃபீல் பண்ணி அவ என்ன பண்றா, இறங்குறா. என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன், நானே பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நிம்மதியா படுத்து என்ன செய்ய, தூங்கு, உனக்கு வேண்டியது ரெஸ்ட் தான், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற கன்சர்ன் வரைக்கும் அவ என்னச்சா, தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து அந்த நல்ல வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறான். அப்ப அந்த நல்ல வார்த்தைகள் வந்து அந்த வெள்ளித்தட்டில் வார்க்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம்ங்கிற மாதிரி பொற்பழங்களாகி அந்த வார்த்தைகளை அவ இணைச்சிரா சொல்றான். அப்ப அந்த வார்த்தை வந்து அவளுக்கு அப்படியே அந்த ஊனையும் உயிரையும் அவளுக்கு அப்படி ஒரு பலன் கொடுக்குற மாதிரி, அது வரைக்கும் அவ அழுதுட்டு இருந்துவா, இவளுடைய வார்த்தையை கேட்டவொன்னு அவ
1: இணைச்சிரா.
2: அப்போ நல்ல வார்த்தைகள் வந்து ஒருத்தர் மனுஷனுடைய மனசை வந்து எவ்வளவு தூரத்துக்கு மாற்றும், எவ்வளவு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் பேசும்போது அது அந்த ஆளுடைய மனசை எவ்வளவு தூரம் பாதிக்கும், எவ்வளவு தூரம் ஆறுதல் படுத்தும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது இல்லையா. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வேர்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்லும் போது மனுஷன் நம்ம நிறைய வாழ்க்கையில நம்ம பாத்துருக்கோம் இல்லையா. சில பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல கூட ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைகளா இருக்கும், ஆனா அது ஒரு புத்தி உள்ள ஒரு டீச்சர்னா என்ன பண்ணுவாங்க, நோ யூ கேன் கட்டக்கூடிய வல்லமை வந்து அந்த வார்த்தைகளுக்கு இருக்கும். அப்ப அந்த எதேச்சியா நம்ம என்ன செய்ய கூடாது, ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், சும்மா தானே சொன்னேன், இப்படி எதேர்ச்சியா நினைச்ச கூட வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிள் போட்டிருந்தாள். அதிக அதிகமான வேண்டாத வார்த்தைகள் பேசும்போது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு போடணும். சோ வார்த்தைகளை நம்ம அதிகமா வேண்டாத இதா பேசும்போது அது நம்ம வாழ்க்கையும் கெடுக்கு, மத்தவங்க வாழ்க்கையும் என்ன செஞ்சிருது, அழித்து போட்டுருது. சோ இன்ன நம்ம பாக்குறது பார்த்தாச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில கடவுள் சொன்னபடி நம்ம வாய் இருக்குதா, நம்ம நாவை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், நல்லதா யூஸ் பண்றோமா, மத்தவங்களை சபிக்கிறோமா, மத்தவங்களை பத்தி புறங்கூறுறோமா, மத்தவங்களை பத்தி குறைச்சி சொல்லிக்கிட்டே இருக்கோமா, இல்ல அந்த நாவை வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசுறதுக்கும், மத்தவங்க மனசை இம்பாக்ட் பண்றதுக்கும், மத்தவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம், வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக ஆண்டவர் பைபிள்ல போட்டிருக்க மாதிரி, வாயின் வார்த்தைகள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல பிரீதியா இருக்கணும். அது தேனோளுக அவருடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய நன்மையை வச்சுட்டு நம்ம
1: இருக்கணும். கரெக்ட். ஆமா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. கரெக்ட்.
2: இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஜெயா எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டோம்னா அவ வந்து வந்ததுல இருந்து குறையே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு வந்து அவ மேல உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், உண்மையான ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா அவ என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்.
1: ஆமா
2: இல்லையா. இன்னொன்னு அவளுக்கு தெரியும், அவ வந்து அப்பதான் காய்ச்சல படுக்கல, ஏற்கனவே அவ்வளவு தூரம் எழும்ப முடியாம படுத்திருக்கா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 days அவளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், அந்த காய்ச்சல்ல இருந்திருக்கணும். அவ சொல்றா, மகாட்ட சொல்றா, அம்மா என்னால கஷ்டத்தோட நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு சோறு மட்டும் பொங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டெஃபினட்டா அவளுக்கு வந்து 2 days மினிமம் என்ன பண்ணிருக்கணும், காய்ச்சல்ல இருந்திருக்கணும். அப்ப 2 days அவளால இந்த வீட என்ன செய்ய முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்ப இத வந்து அவளுக்கு யோசிக்க முடியல, ஜெயாக்கு வந்து இத யோசிக்க முடியல, ஓ 2 days அவ ரொம்ப கஷ்டப்படுறா அதனாலதான் வீடு இப்படி இருக்கு அப்படின்னு அவளுக்கு யோசிக்க முடியல. அதே மீறி அவ என்ன பண்றா, இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கா, குற்றத்தை மட்டும்தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா. அப்போ நீ குற்றத்தை சுட்டி காட்டுறத விட அந்த குற்றத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். அவளுக்கு அப்படியா உனக்கு இப்படி இருக்கா, சரி அப்ப என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் வீடு பெருக்கி இருக்கலாம், இல்லைன்னா அந்த யூட்டன்சில்ஸ் பாத்திரங்கள்லாம் செஞ்சுக்கலாம், கழுவி வச்சிருக்கலாம். ஒண்ணு வேண்டாம், அந்த பிள்ளைக்காவது ஏதாவது என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கலாம். அது கூட வச்சேல என்ன, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, ரொம்ப சோம்பேறியா இருக்க, உன் வீடு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கு, இப்படி கிடந்தா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சல் வரதான செய்யும் இப்படின்னு அவன் மேல அவ்வளவு குற்றத்தையும் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டா
1: போயிட்டா.
2: சோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து யாரையுமே அவளுக்கு மீட்கிறதுக்கு மனசு இல்லை. சுட்டி காட்டு. இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய நேரங்களை நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம மற்றவங்களை சுட்டி தான் காட்டுறோமே தவிர அதை நம்ம ஈஸ் பண்றதுக்கு இல்லைன்னா அவங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்கோ இல்ல அந்த வேதனைகளையோ அந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கோ நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை குற்றம் சாட்டுறதை விட அந்த குற்றத்துல இருந்து அவங்கள மீட்டு எடுக்கிறது தான் மெயின். ஆண்டவரே நம்மளுக்கு அதை சொல்லியிருக்கிறாரு, என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம அவங்கள மீட்டு எடுக்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களை குற்றப்படுத்திட்டு நீ பெரிய தப்பு பண்ற அப்படிங்கறதால் அண்டர்லைன் பண்ணி காட்டுறது வந்து எந்த விளைவுமே கொண்டு வராது. அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் பண்ணும், இல்லைன்னா மனவேதனை தான்.
1: மத்தவங்க குறைகளை நமக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆமா ஆமா, அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலா நம்ம இருக்கவே கூடாது.
2: மத்தவங்க குறைகளை வந்து நம்ம பார்க்க கூடாது. அதை நம்ம குறையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த விதமான அவுட்கம் வந்து நல்லாவே இருக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அதை நிறைவுபடுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும்.
1: இந்த உறவும் பலப்படும்.
2: உறவும் பலப்படும், நம்மளுக்கும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன்
1: வந்துடும். ஆமா, சரி, நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வார்த்தைகளோட வலிமையை பற்றி பேசுகிறப்ப அதுக்கு நம்ம வந்து அவங்க குறைகளை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம், நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம யோசிக்கணும். இப்போ குறைகளை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கஷ்டமான வேலையை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம நட்போ உறவோ அது இன்னும் நல்லா வெல்லப்படும். அது அர்த்தமே, அந்த உறவோட அர்த்தமே அதில் தானே இருக்குது இல்லையா? அது அழகாக கல்லா கடைசி சொல்லுவா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்பா. அதனால் அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸு. நேயர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. என்ன நேயர்களே, கருத்துக்களை கேட்டீங்க இல்லையா? நாவு வந்து ரொம்ப சின்ன அவயவம்தான், ஆனால் அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளவு விஷம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது நமக்கும் விஷம், மற்றவங்களுக்கும் விஷம். சில வேளைக்கு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, அந்த வார்த்தையை நான் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சி பார்த்துருக்குறேன் அடிக்கடி. ஐயோ, அந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஈஸியாக நம்ம வார்த்தைகள் வருது அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அடுத்த தடவை நம்ம பேசுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு நேரம் யோசிச்சு பார்ப்போம், இந்த பேசணுமா, இந்த வார்த்தை தேவையா அப்படின்னு யோசிப்போம். திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் இது தான், தீயினால் சுட்ட பொண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயில பட்ட பொண்ணு வந்து வலிக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வலி போயிடும். ஆனால் நாவுனால சுட்ட பொண்ணு அந்த வடு போகவே போகாது, மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். உங்களை நினைச்சாலே ஐயோ அந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, இனிமையான வார்த்தைகள் உலகத்தில் இவ்வளவு இருக்கிறப்ப நம்ம எதுக்கு கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்? இனிமையான வார்த்தைகளை மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அந்த சந்தோஷத்தை நாம ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம்? கொடுக்கலாம் இல்லையா? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான வார்த்தைகளை பேசுவோம், சந்தோஷப்படுத்துவோம். அன்னைக்கு எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, ஒரு ஆட்டோவில் இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, உங்களுடைய வழி செலவு என்னுடைய வாழ்க்கை செலவு. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இதுப்போ அந்த ஆட்டோக்காரர் பேரம் பேசினா கூட நமக்கு கோபம் வரும், மீட்டருக்கு மேலே 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் கூட கோபம் வரும். எவ்வளவு அழகாக தன்னுடைய தேவையை அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இது வந்து வழி செலவு தான், என்னுடைய வாழ்க்கை செலவே இதில் தான் அடங்கி இருக்குதுங்கிறப்ப மனமாற அவர் கேட்ட ரூபாயை விட கூட கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு நமக்கு வரும் இல்லையா? வார்த்தைகள் நம்ம மனசையே மாற்றுது. அன்னைக்கு ஒரு ஹோட்டல் இப்படி எழுதி போட்டிருந்தது, ஒரு நாள் வீட்டு சமையலுக்கு விடுமுறை கொடுங்களேன். நல்லா இருக்குது இல்லையா? ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், ஒரு நாள் வீட்டு சமையலுக்கு விடுமுறை கொடுங்களேன். என்ன அழகா, என்ன அருமையாக வார்த்தைகளை அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி யோசித்து நாம் பேசும் பொழுது வார்த்தைகள் எத்தனை ஒரு ஒரு மேஜிக்கையே கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை மூலமாக டாக்டர் டாரிஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க, வார்த்தையால் தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சார். வார்த்தை இங்கே வந்தது பிறந்ததுன்ட்டு இருக்கும் யோவான் சுவிசேஷகத்தில், வார்த்தை வந்து பிறந்தது. அப்போ அந்த வார்த்தைங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் உள்ளது, எவ்வளவு ஒரு அர்த்தம் பொதிந்த வார்த்தை அது. அதை நம்ம வந்து எப்படி பிரயோகிக்கிறோம்? விலங்குகளுக்கு இல்லாதது, மரம் செடி கொடி மலர்களுக்கு இல்லாதது, இந்த உலகத்தில் உள்ள எதுவுக்குமே, கடல் வானம் சூரியன் நிலா எதுக்குமே இல்லாதது நமக்கு கிடைச்சிருக்குது, பேசும் வரம், பேசும் திறமை. அப்போ அதை நம்ம எவ்வளவு தூரம் அதை நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக நினச்சி அதை நம்ம எவ்வளவு தூரம் அதை நம்ம வந்து உபயோகிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிய வார்த்தைகளை பேசுவோம், அவங்களா நல்லா பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுடைய நல்ல எத்தனையோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருக்கும், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை நம்ம வந்து அவங்ககிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவங்கள ஊக்கப்படுத்துவோம். பொய் சொல்ல வேண்டாம், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுங்கள், ஒரு நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நீ ரொம்ப திறமைசாலி அப்படின்னு பாராட்டுங்க. அப்படி அந்த இடமே அந்த சிச்சுவேஷனே ரொம்ப ப்ளசன்ட் ஆகும். சில பேர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அப்போலாம் மக்கள் விலகி போவாங்க, சில பேர் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். ஏன்? அவங்களோட வார்த்தையின் வலிமை. உங்கள் வார்த்தையால் நீங்கள் நிறைய சிநேகிதர்களை சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நிறைய சிநேகிதர்கள் இருக்காங்களா? உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது? வலிமையான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது கடுமையான வார்த்தைகளா, இனிமையான வார்த்தைகளா, மற்றவங்களது ஊக்குவிக்குதா அல்லது கஷ்டப்படுத்துதா, வேதனைப்படுத்துதா? உங்கள் கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட எப்படி பேசுகிறீங்க? சில பேர் வெளியில் நல்லா பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்து எரிச்சலும் கோபமும் தான் இருக்கும். இல்லை, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் கணவன் மனைவியோட வார்த்தை எப்படி இருக்குது? பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். நம்ம குறைகளை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து திருத்த முடியும். சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: உங்க வார்த்தைகள் தேன் போல இனிமையா இருக்குதா, இல்லாட்டி விஷம் மாதிரி மத்தவங்களை கொள்ளுதா? நம்ம சில பேர் கிட்ட ரொம்ப இனிமையா பேசுவோம், ஆனா சில பேர் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்குவோம். இப்படி இருக்கிறது சரியில்லை. எல்லாரையும் சமமா மதிச்சு எல்லார்கிட்டையும் இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம். சரியா? பாய்.

பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலேலூயா.

Oh Jesus, we worship the Lord. Yesuve, nagulumai aaradhikkrom. Neer aadiyum andhamum aanavar. அன்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முன்னினவரும் பின்னனவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜானே, உம்மை நாம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக் கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ வழியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்களுமை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்களுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

சொல்றேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்

சேரக்கூடாத ஒடியில் வாசம் அழுகிற தெய்வமே, நாம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர்,

நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம். ஆமென்.

0: உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், நீரே பரிசுத்த. ஓ க்ளோரி க்ளோரி பி வர்ஷிப் ஜீசஸ்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: நாம் யாவரும் குழந்தைப்படிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே, பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீர் அப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக, உமோடு இணைந்த நிலையில் உமையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள் என்று, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள் நீர்

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சி ஆக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியமும் எங்க வாழ்வில் தொட நாங்கள் அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்கள் உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்கள் வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீரா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றி தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப் போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான், நம்மை விருத்தி ஆக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு ஆயிரம் கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்தி போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிரப் பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாடுப்போம்.

பாடும்போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில் கைகள் கால்கள் எல்லாம்

0: தொழு மரத்துல கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையில பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேலை கைய காலை கட்டினவங்க வாய கட்டாம விட்டானுங்கிற. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இதன் மத்தியில நீங்க பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்க தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்துல கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்க வாழ்க்கையிலும். 5 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும். 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவா இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 5 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபாயில இருந்து எத்தனை ஜீரோ ஜீரோ ஜீரோ போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்துல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு? அப்படி எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்க கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று

அப்பா, கடந்த நாட்களில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம்மா.

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊறலை,
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த காலை நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமே,
1: ஆமே.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சி உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலே ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்,
0: தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா அன்னைக்கு அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்,
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்.
0: அதனால குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவரே ஒரு தண்ணி தொட்டியாக இருக்கு கிருபை செய்யப்பா.
1: ஆமென்,
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென்,
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஊர் உலகத்தில் இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்கே தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில் தான் தட்டுவான்.
0: அதனால் காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமாம்,
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை,
1: கவலையே
0: இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால், நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நாங்கள் குப்பு தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சுருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த வசனமும் எந்த அன்பு குறிச்சு தான் பேசுது?
1: அகாப்பே அன்பு.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தழல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு போடுற? அன்புனாலையா பழி வாங்கிறதுக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்ருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் ஜாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன்
1: நான்.
0: இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க. தண்ணி ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பு அள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்.
0: இப்போ இது மட்டும் மிஞ்சும்.
1: வெள்ளி மாத்திரமே.
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது.
0: சுத்திகரிக்குது. அவனை அவனை சுத்திகரிச்சு சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்றாரு? சங்கரம் பண்றக்க
1: இல்லை.
0: அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குல வந்தாரா?
1: வந்தார்.
0: ஹல்லேலூயா. சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே.
0: நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீ தீமையினால வெல்லப்படாமல்
1: தீமையை
0: நன்மையினாலே வெல்லு. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்?
1: அகாப்பே.
0: அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால பிலி அன்புல காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவின் நிமித்தமா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உருவாகிற அன்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்புகள்.
0: ஆனால் அகாப்பை அன்பில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்பில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சா அது அகாப்பை அன்பு இல்ல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அது நிபந்தனையற்ற அன்பு. உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்ல.
0: இல்ல. நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்,
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியையாக போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன் நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால நீ என்ன மாதிரி செய். உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா ஆண்டவரே? அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். பிளிய அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்போ ஜூடன்ட்ட எதிர்பார்க்கறத நான் ஜூடாக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேலே ஒரு பிரியம் வருது. ஓகே, அதே போல நான் எதிர்பார்க்கறத ஜூடு எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேலே என்ன வருது? ஒரு பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. இப்போ ஃபிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. பிளியல என்ன என்ன அன்பு என்ன வருது? நான் ஏதாவது யூதாவுக்கு செஞ்சா தான் என் மேல யூதாவுக்கு என்ன வருது? அன்பு வருது. அதே போல நான் எதிர்பார்க்கிறத யூதா எனக்கு செஞ்சா தான் யூதா மேல எனக்கு என்ன வருது?
1: அன்பு.
0: அன்பு வருது. பிளிய அன்பு என்ன பண்ணது? எதையாவது நீ செய்யடா. என் அன்பை பெறணும்னா நீ எனக்கு எதையாவது செய்யணும். நீ என்னமாவது எனக்கு ஒரு நல்லது செஞ்சா தான் உன் மேல எனக்கு என்ன வரும்?
1: அன்பு. பெரிய
0: அன்பு அப்படி
1: பொங்கும்
0: பொங்கும்டா. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது,
1: பெர்ஃபெக்ட்டா
0: பிறர் எதிர்பார்க்கறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலேயா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை
0: இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இந்த இந்த அகாப்பே அன்புன்னு வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைனா அதோடு அவங்க மேல இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்ப
1: வாட்டமாகிவிட்டு
0: கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானிக்கு போற கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யல
1: செய்யல.
0: அப்ப நேத்து இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு?
1: எதிர்பார்த்தத
0: செய்யல. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்?
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேத்து அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிலிய அன்பு. ஆனா அகாப்ப அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது.
1: ஆமென்.
0: சரி விடு, ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது நீங்க ஒருவேளை நேத்த அளவு ஜபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அகாப்பையோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயல் செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பழி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது அதுக்கு பதில ஆண்டவரே இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அக்காப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். More love, more power. That's all.
1: Hallelujah.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும்.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஆமென்.
0: Hallelujah. ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும்.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது.
1: Yes.
0: அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட்
1: ஆயிடும்.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது.
0: அவருக்குள்ள இருந்துதான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறதை செஞ்சாதான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லறை இல்லை காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடுவோம்?
1: திட்டு திட்டு
0: போயா நீ எல்லாம்
1: அப்புறம் நமக்கு கோபம் வந்துடும், என்ன கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ட்டு.
0: ஸோ அது இயல்பாகவே எப்படி மனுஷனுடைய மனுஷிகம் பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். I understand his weakness. I understand his shortcomings. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துக்கிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி டைம் இல்லை. அப்ப அகாப்பே அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பே அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்? புரிந்து கொள்ளுகிறவர்.
1: ஆமென்.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும்
0: சோதிக்கப்பட்டும்
1: பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவோம்
0: சேரக்கடவோம். We don't have a priest who is out of touch with our reality.
1: Hallelujah.
0: நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: Yes.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்ல, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு.
1: ஆமென்.
0: எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்தி இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரு, ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார். நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனாலதான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம்
1: செய்கிறார்.
0: முடியல இளையகுமாரன மூத்தவனால என்ன செய்ய முடியல?
1: சகிச்சு ஏத்துக்க முடியல.
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் வருது. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதாண்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலியை அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்பு தான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான். அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோட வர்றான். ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லை அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நிப்ப முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கப்பா,
1: வாங்கப்பா,
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திரவியங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா,
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுட்ரு போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்ப எடுத்துட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னாரு?
1: இல்லை
0: ஜேக்ஸ் அதை அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்றாருனா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதுல தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படிதான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிட்டு இருக்கிறப்ப உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியா இருந்த மேல இப்ப என்ன உழுது,
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை, அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது? ஒரு அலங்காரத்தை. அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்பே அன்பு வேணும். அகாப்ப அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது.
1: என்ன
0: செஞ்சு என்ன எப்படி அழகு பார்த்தாரு? அலங்கரிச்சு அழகு பார்த்தாரு. எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய விசாலம் வேணும் தெரியுமா? சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம். முன்னாடி நமக்கு பேசினார் தவப்பனுடைய இருதயத்துல சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. அந்த புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பன்
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகர்கிறார். இவர் உச்சி முகர்கிறார், அவன் அன்பை நுகர்கிறான்.

0: சொல்ல நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேல பிரியம் வச்சிருச்சோம், புள்ள மேல இஷ்டம் ஆகி போச்சுன்னா நம்ம நம்ம தமிழ்ல நம்ம சொல்ற காரியம் என்ன, அப்படி உச்சி என்ன
1: செய்கிறான்,
0: உச்சி
1: முகர்றேன்,
0: அப்படி உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு,
1: ஒண்ணுமே இல்லை.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு, பிள்ளைய உச்சி முகர்கிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகருகிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகருகிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியலன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல.
1: ஹல்லேலூயா.
0: நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு.
1: ஆமென்.
0: இந்த அகாப்பே அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல, கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்புனால.
1: ஹல்லேலூயா.
0: அந்த அகாப்பு அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான் இருக்கு,
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: அப்படி பாக்குறாரு, அப்படி மகனை ஸ்கேன் பண்றாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, செருப்படுத்துட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளவு மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த
1: கன்றையா,
0: புள்ள டல்லா வந்திருக்கிறான், கில்ட்டியா வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியா வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றதுக்கு போடுறான் மேல அப்படின்னு. அவன் எப்படி வந்திருக்கான்,
1: டல்லா வந்திருக்கான்,
0: என்ன நினைப்பான்,
1: என்ன நினைப்பாங்களோ,
0: அப்பா என்ன நினைப்பாரோ, வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள குறிச்சு என்ன
1: நினைப்பாங்களோன்னு
0: கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான், கொண்டாடா கொண்டாந்து மாட்டுறா, என்ன மாட்டுறா. அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல நினைச்சிருக்கிறாரு. அப்ப அகாப்ப அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு, ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நாம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டேய் நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா, எதுக்கு முத்தம் கொடுத்தாரு, நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு, டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்ப அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்.
0: உங்க

0: வீடே என்ன செய்யுது? தகப்பன் வீடே களை கட்டுது.
1: களை கட்டுது. ஹல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனால தான் ஏடா ஓடமா பேசிக்கிட்டு நிற்கிறான். பேசுகிற பேச்சை பார்த்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு மகன் சொல்கிறதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாம குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுகிறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினப்பில் வந்திருக்கான் பற்றி அவன், அந்த நினப்பை மாற்ற வேண்டாமா? அப்போ எப்படி மாற்றலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், நீ நினைக்கிறது விடுற, நாங்க என்ன நினைக்கிறோன்றது இப்ப பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இத வாத்திய நடன கழி
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பாத்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் அந்த வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு, வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டுல ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். நினைக்கிறேன் இவ்வளவா என்ன குறிச்சு உயர்வா நீங்க என்ன செஞ்சீங்க
1: நினைச்சீங்க?
0: நான் இவ்வளவு லோக்கலா இருந்து நீங்க இவ்வளவு ராயல், இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன
1: செய்யலையே, தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிடும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே.
1: ஆமென்.
0: சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் போய்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பேசேஜை டீச் பண்ணுறப்ப சொல்லுவேன், அவன் திரும்பி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறதான் அவர் சந்தோஷப்பட வச்சிச்சு.
1: ஆமென்.
0: திரும்பி வந்தாங்கிறது இல்லை, திரும்பி வந்தானே.
1: எஸ்,
0: என் பிள்ளை திரும்பி என்ன செஞ்சிட்டானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நேசிக்க முடியாத, நேசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமென்.

0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில் நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்ப்பா.
0: ஹல்லேலூயா. நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துடுது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான் நேசிக்க முடியாது அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள்
1: அதனால
0: ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு.
1: ஆமென்.
0: மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல? எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒளி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல.
1: அல்லேலூயா.
0: யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்,
1: புரிதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டிய
0: போக வேண்டியதான்.
1: அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுக்கிட்ட உடனே எது அடியாயிருது? எதிர்பார்ப்பு அடியாயிருது.
1: ஹல்லேலூயா.
0: சோ எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதே இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது.
1: ஹல்லேலூயா.
0: நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்பட உள்ள கோபத்துல குதிச்சுச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு.
0: என்ன பிளட் நான் பொங்குச்சு?
1: இல்ல,
0: ஆண்டவரோட உறவாடி.
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு?
0: அதனாலதான் அவரு பேசுறப்ப சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா.
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க.
0: படாத.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பிச்சு வச்சாரு. நீ விற்று போடலப்பா.
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you. I was sent by God.
1: Amen.
0: அவரை அனுப்பி வச்ச

0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: ஆமென்.
0: என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: எஸ்.
0: இது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா, உள்ள ஊற்றெடுத்திருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா நினைச்சிட்டாரு. ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள.
1: எஸ்.
0: ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரை செய்ய வேண்டே உறவாடுறா. அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும். எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுல கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை.
0: இல்லை. ஆனா எல்லாமே நிறையுது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன்னு எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல. ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனால தான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. ஃபிலிய அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும். ஆனால் அகாப்பை அன்பு, எப்பா எனக்குள்ள ஒன்று பொங்கிட்டு இருக்கு, இப்போ நான் இறக்கலைன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். வெளியில ரிலீஸ் ஆகலனால அவங்களுக்கு பெயின் ஆயிருது. அந்த மாதிரி ஊற்று நமக்குள்ள அப்படி பொங்குறப்ப நிறைவுகிறப்ப எங்கடா நம்ம என்ன செய்யலாம்?
1: கொடுக்கலாம்,
0: நன்மை செய்யலாம். சோ எதையாவது எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே
1: அன்பு இருக்கு.
0: அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா, இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்?
1: இப்படி செய்வான்,
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம், அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம்? அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்க, நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊரு போட்டு டேய் பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏமா தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டாக அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாமல் கிளீனாக எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
1: 500 ரூபா போட்டு 600 ரூபா போடாமையா போயிடுவாங்க?
0: ஆமாம், இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலா போயிடுவான்? 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலா போயிடுவான்? எல்லாம் பிஸ்னஸ் கணக்கு வழக்கு. அங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
1: இல்லை.
0: ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து ஏதாவது செய்கிறவங்க காதுங்காத வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில் கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துடுறாங்க. ஏ நான் எதையும் எதிர்பார்க்கல, ஐ ஜஸ்ட் லவ் யூ, ஐ வாண்ட் டு ப்ளஸ் யூ, உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையுமே எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம போயிருவான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப சராசரி லெவல்ல நாம ஏன் இதை வந்து செய்யறோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நாம செய்யல. ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறது, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்பு நான் செய்யல, நான் உன்ன புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்யறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
1: செய்யறேன்,
0: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறைக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல இதை நான்
1: செய்யல
0: செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே
1: இல்லை.
0: அகாப்பா அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34, 35, 36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறிச்சு சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்,
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்,
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்,
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: இப்ப யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்,
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத.
1: எஸ்,
0: 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட நான் வாங்கினது அதிகமா இருக்கு.
1: எஸ்,
0: கொடுக்கறது எது கொடுக்கறா?
1: அதிகம் வாங்குறது,
0: அதிகம் வாங்குறது கொடுக்கறா. மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறதுக்கு தான் மொய் போடுறோம். இப்ப இங்க எல்லாம் எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஃபுல்லா பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்க மாறுது. அகாப்பை அன்பு இருக்கிறது பொழுது புரிதலா மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன் ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
1: ஹல்லேலூயா.
0: இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறதில்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன். ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோட உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்ப அன்பு அந்த மண்டலத்துல தான் இந்த மாதிரி கைமாறுகிறதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக
1: முடியும்.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன், ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா, ரெண்டு பேரும் இங்க வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கணும்?
1: குறைஞ்சு 5 வருஷம் முன்னாடி
0: ஜஸ்ட் வந்தாங்க. தம்பி ரொம்ப நாளா ஊழியத்தை எல்லாம் பார்க்கணும், நாங்கெல்லாம் அந்த காலத்துல தங்கச்சி மடத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அந்த பகுதியில் கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. அன்னைக்கு நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்போ நான் நேரில் வந்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன், நானும் அக்கா வர்றோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க?
1: ஒவ்வொரு ரூமாக வந்து ஆசீர்வதி,
0: ஒவ்வொரு ரூமாக ஆசீர்வச்சு,
1: ஆண்டவரே இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் ஊழியக்கா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை மேற்கொண்டார்.
0: ஃபுல்லா கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுன்னு சொன்னாராம். அதனால் வந்ததே, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே, ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு
1: bless
0: your ministry and your family.
1: Yes.
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
0: இருந்தான்.
1: ரூபாவுடைய வயிற்றுலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லா துக்கமும் சந்தோஷமும். அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வதிச்சாங்களோ அதெல்லாம் கர்த்தர்
0: அப்படி ஆயிடுச்சு. சரி, நிறைஞ்ச மனசோட போய் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே ஆயிடும். நீங்க சொல்ற வார்த்தை ஒன்று கூட தரையில விழாம அப்படியே நிறைவேறணும்னா, உள்ள ஊற்று எடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ள பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்க ஆசீர்வச்சு பாருங்க. அது என் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது,
1: தெரியாது.
0: என் வாயில வந்த அவரோட வார்த்தை,
1: ஆமென்.
0: ஊற்றில் இருந்து வந்த வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாதுங்க,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஊற்றில் இருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே, எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்குற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ, எனக்கு கிருபை செய்யுங்க.
1: ஆண்டு
0: சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே மாட்டே, வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: வாரி இறைக்கிறவனுக்கு
1: வறட்சி என்பதே இல்லை.
0: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர், இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு. ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே, பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு, நேத்து நான் விட்ட இடத்துல இருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்துருக்கிறேன். இன்னும் அதுல தொடர வேண்டியது இருக்கு. அதனால ஊற்று ஏராளமா தாராளமா சுரக்கிறதுக்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: ஸ்தோத்திரம். அருமையா பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டு வந்தாங்கிறது இல்ல,
1: அவர்
0: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்ப நானு
1: சொல்றேன்.
0: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த வெளிச்சம் இது இங்க புதுசா இன்னைக்கு அடிச்சிட்டு பாருங்க பீடத்துல. அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு
0: வேட்டு உச்சி உச்சி. இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கண்ணி பண்ணுவோம், ஃபுல்லா சந்தோஷமா இருப்போம். எதுலையும் குறைஞ்சு போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டாரு, விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோர் வருதோ அப்பெல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரேன், எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்லை ஆண்டவரே. என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவரே. இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு. ஹலே.

தகப்பனே, நாங்கள் ஏன்பா கலங்கணும்? எங்கள் குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்கள் வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்கள் ஊற்றுனா நிச்சயமாக எங்களை சுற்றி ஒரு தோட்டம் இருக்காண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சையாக இருக்கும்ப்பா. அந்த மாதிரி அன்றோரை பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்று எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வச்சு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்கள் அன்பை சம்பாதிக்க எங்களால் முடியாத ஆண்டவரே, உங்கள் அன்பை எங்களுக்குள்ள நாங்கள் ஊற்றெடுக்கிறதுனால தான், உங்கள் அன்பு எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிறதுனால தான் எங்களால் ஏதாவது செய்யவே முடியுது ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோட பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்க பார்க்கிறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்றீங்களே, அதுக்காக நன்றி. நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்றதுக்காக எங்களுக்கு நீங்க உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவர். கோபம், கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதல் நிமித்தம் அன்பு பொங்க கிருபை செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைமாறுகிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறும் தொட்டியாக எழுப்பணும் இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உம்முடைய சமூகத்தால், உம்முடைய வசனங்கிற தண்ணீரால் அன்றரை இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளில் துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: சங்கீதம் 91 திருப்போம், 11-12 வசனங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று சங்கீதம் 91 வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் இதை குறித்து சிறிது பேசினேன். தேவதூதர்கள் எப்படி பணிவிடை செய்யும் ஆவிகள், இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் என்பதை காண்பித்தேன். எப்படி இயேசுவுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்பதையும் காண்பித்தேன். இயேசு அதை எதிர்பார்த்தார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். சிலுவைக்கு போகும் முன்பதாக கூட சொன்னார், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்களை பிதாவானவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆகையால் இயேசு என்ன நினைத்தார், உண்மையாகவே ஆபத்து நேரத்திலே தேவ தூதர்கள் அவருக்கு வந்து உதவும்படியாக, காக்கும்படியாக, கைகள் ஏந்தும்படியாக அவர் எதிர்பார்க்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். சிறு குழந்தை முதல் அவருடைய வாழ்நாள் முழுவதிலேயும் எப்படி தேவதூதர்கள் அவரை வந்து பாதுகாத்தார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து நான் போன வாரத்தில் எடுத்து சொன்னேன். இந்த வாரம் இன்னும் சற்று கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்போம். தேவதூதர்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இதை அறியாமல் நாம் ஜீவிக்க கூடாது. எபிரேயர் 1 தேவதூதர்களையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு, இயேசு எப்படி தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் என்பதை பேசிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பது எப்படி என்பதை குறித்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். இந்த மேன்மையான சுவிசேஷம் அதில் என்ன அடங்கி இருக்கிறது, தேவ தூதர்களின் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய மீட்பு, பாதுகாப்பு, அவர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:10. தேவதூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசுவே போதித்தார். நாம் இயேசுவின் வார்த்தைகளை கவனிப்போம். இவைகள் இயேசுவின் வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் என்று தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படியாக சொல்லப்பட்டு கட்டளையிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு ஒரு காவலாளி இருக்கிறது போல அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்று பார்த்தால், அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கும். முதல் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் நாம் வாசிக்க போகிறது இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, யார் பெரியதா இருப்பான் கேட்கிற அந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்பி, உங்களுடைய கடின இருதயம் நீங்கி மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையைப் போல விசுவாசிக்க கூடிய, தேவனை நம்பக்கூட ஒரு இருதயம் உங்களுக்கு தேவை. அப்படி நம்பினால், விசுவாசித்தால் ஒளிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் பிறகு என்ன சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைகளை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் தேவதூதர்கள் அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசிக்கிறவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி போட்டு காக்கிறார் என்று. அந்த வேலி எப்படி நிக்குது, விசுவாசித்தால் தான் அந்த வேலி நிக்குது. விசுவாசம் என்னும் சக்தி தான் அந்த வேலியை இயங்க வைக்கிறது.
1: விசுவாசம் இல்லைன்னா அந்த வேலி இருந்து பிரயோஜனம் இல்லை. யார் வேணா உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த வேலியிலே வருகிற சத்துருவை தடுத்து நிறுத்துகிறது, பிசாசை வெளியே நிறுத்துகிறது. என்ன விசுவாசம் தான். அது போலவே தான் தேவதூதர்களின் பாதுகாப்பும். தேவதூதருடைய பாதுகாப்பு யாருக்கு? சிறு பிள்ளையை போல தேவனை விசுவாசித்து நம்பி இருக்கிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பு. எத்தனை பேர் இன்றைக்கு சிறு பிள்ளைகளை போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல தேவனை விசுவாசித்து அவரை நம்பி அவர் மீது நம் நம்பிக்கையை வைத்திருப்போம் என்றால் தேவதூதர்கள் நம்மையும் காக்கிறார்கள், நமக்குரிய தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் சத்தியம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 23 பழைய ஏற்பாட்டில் இது பார்க்கிறோம். இங்கேயும் தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 23:20 யாத்திராகமம் 23:20 தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரவழைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து இப்பொழுது வனாந்தரத்தின் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பிரயாணத்துக்கு அவர்கள் தயாராகிறார்கள். வனாந்தரத்தை கடந்து தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் சேரப்போகிறார்கள். அதற்கு ஆயத்தம் பண்ணும்போது இயேசு தேவன் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும். வார்த்தைகளை கவனிங்க. மோசே தான் தண்ணி சங்கீதம் 91 எழுதுகிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை காப்பதற்காக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று. ஏன்னா மோசேக்கு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள், காக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக தேவதூதர்கள் சென்றார்கள், அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்ற அனுபவம் மோசே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருக்கிறார். அவர்தான் 91 எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவதூதர்கள் உங்களை காக்கும்படியாக, உங்கள் வழிகளில் காக்கும்படியாக தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்? அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், வழிகளில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு அல்லது இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் எங்க நீ போக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இடத்துக்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, உன்னை வழி நடத்துகிறதுக்கு, உன்னை வழியில எல்லா தீங்கிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் பலவிதமான சத்துரு செய்ய நினைக்கிற தீங்குகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றார். உண்மையா இல்லையா? அனுப்புனாரா இல்லையா? தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாகிய விசுவாசிகளுக்கும் முன்பதாக நாம் போய் செல்ல வேண்டிய இடத்தை, நம்முடைய சுதந்திரங்களை அனுபவிக்கும்படியாக, நாம் நன்றாக வாழும்படியாக, நாம் காக்கப்படும்படியாக இன்றைக்கு அவர் தேவதூதர்களை அனுப்புகிறார் என்பது உண்மையே. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார் என்றால் நமக்கு அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரா? இஸ்ரவேல் மக்களுக்கோட பண்ணின உடன்படிக்கையே தான் நமக்கு இருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட மேலான நல்ல மேன்மையான உடன்படிக்கையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே தேவதூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் என்றால் வழிகளிலே புதிய உடன்படிக்கையின் பங்குதாரராக இருக்கிற நாம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம், மேலான உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை ஏன் அவர் தேவதூதர்களை அனுப்பி பாதுகாக்க மாட்டார்? நிச்சயமாக அதை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். என்ன சொல்லுகிறார் கவனிங்க? உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு. அந்த காக்கும்படிக்கு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி வந்திருக்கின்றால், வேலி போட்டு காக்க என்கிற அர்த்தத்திலே தான் வந்திருக்கு. டு ஹெட்ஜ் அபவுட், டு கார்ட், டு ப்ரொடெக்ட், டு அட்டென்ட் டு, டு அப்சர்வ், பிரிசர்வ் அண்ட் வாட்ச்.

தேவதூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34 சங்கீதத்திலே, The angel of the Lord encamps around them that fears him. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அப்படின்னா என்ன, ஏன் பாளையம் இறங்குறார்கள், ஏன் சுற்றிலும் நிற்கிறார்கள், ஒரு சுவரை போல நம்மை தீங்கு வந்து அணுகாதபடிக்கு நம்மை காக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்கள். நாம் கண்களால் அதை காண்கிறதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும். என்றால் வேதம் சொல்லுகிறது, மோசே பெரிய தேவனுடைய மனுஷன், லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தினுடைய நடத்தி பல எதிரிகளை சந்தித்து ஜெயித்து கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி சென்றவர் மோசே. அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் சொல்லுகிறார், தேவதூதர் எங்களுக்கு முன்னால செல்லுகிறார் என்று, தேவதூதர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்தார். அவரை சுற்றி ஒரு வளையம் போல நின்று அவரை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் தேவதூதர்கள் விலக்கி காத்தார்கள் என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கும் நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கண்ணால் காண்கிறதில்லை. போய் எப்பாவது தேவதூதனை பார்க்கணும்னு உபவாசம் எடுத்து ஜபிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. தேவதூதனை பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஜபிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அப்புறம் மூளையை குழம்பிடும். அதனால அந்த மாதிரி வேண்டாத ஜபத்தெல்லாம் பண்ணணும். ஆண்டவரே ஒரே ஒரு தேவதூதனை காண்பியும், ஒரே ஒரு தடவை காமியும், ஜபம்லாம் வேண்டியவே வேண்டியதில்லை. என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் வளையம் போட்டு பாளையம் இறங்கி மதில் சுவரை போல வேலியிட்டு என்னை காக்கிறார்கள், தீங்க என்னை அணுகாது, நாசமோசங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதர்களை என்னை சுற்றி நிறுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நம்பி விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேணும். எத்தனை பேர் ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறீங்க? சுற்றி வச்சிருக்கார் ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, நீங்க எங்கு சென்றாலும் உங்களை சுற்றி தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நான் சொல்வது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது வேத வசனத்தின் சத்தியம். பெரிய நல்ல மனிதர்கள் விசுவாசித்தார்கள், இதை அனுபவித்தார்கள். இயேசுவே இந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்திருக்கிறார், காக்கும்படியாக, வேலியிட்டு காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நியமித்திருக்கிறார் என்பது அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. To enjoin or to appoint or to send with, அனுப்பி கட்டளையிட்டு இந்த வேலைக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு கட்டளை பெறப்பட்டு நியமிக்கப்பட்டு அந்த வேலையில அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேலையில? உங்களை வேலி போட்டு உங்களை சுற்றி பாளையம் இறங்கி உங்களை காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர் இருக்கிறதுனால நான் பாவமே செய்ய மாட்டேன், எல்லாம் தேவதூதர் நம்ம பார்த்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக குடியிருக்கிறார், அவருடைய வல்லமையின் மூலமாக தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய வழிகளில் நடப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியுது. அதுக்கெல்லாம் தேவதூதன் உபயோகப்படுறதில்லை இல்லையா? தேவதூதன் கூட இருக்கிறாருன்னா சில அம்மா மாதிரி நினச்சவங்க நம்ம பாத்திரம்லாம் கழுவி நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தருவார் போல இருக்கு, அதுபடி கிடையாது. இல்லை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவத்தில் விழாதபடி நம்ம எல்லாம் பாதுகாத்து நம்ம எல்லாம் எல்லாத்துலேயும் அவர் ஓகே பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார், ஒரு பிரச்சனை, அப்படி கிடையாது. தேவதூதர்கள் ஒரு சில வேலைகளை செய்யும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நம்மை காக்கும்படியாக, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கும்படியாக, பாதுகாப்பாக, நமக்கு உதவியாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறது என்பது தேவதூதர் உதவியால் அல்ல, அது பரிசுத்தாவியின் உதவியால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் என்னன்னு பார்த்தோம், காப்பது என்றால் என்னன்னு பார்த்தோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடி, so that your foot does not dash against a stone. Dash, கல்லில் இடறுகிறது என்கிற வார்த்தை, அதாவது ஏதோ ஒன்றிலே வேகமாக பட்டு நொறுங்கி நாசமாவதை குறிக்கிறது. அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றில் அடிபட்டு நொறுங்கி தோல்வியுற்று நாசப்படுத்தப்படுவதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்களாம். எப்படி காக்கிறார்கள்? கல்லில் இடராதபடிக்கு என்று சொன்னால் நாசமாகாதபடிக்கு, நொறுங்காதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு காக்கிறார்கள். எப்படி காக்கிறார்கள்? கைகளில் ஏந்தி காக்கிறார்களாம்.

0: இந்த கைகள் என்கிற வார்த்தை எபிரேய மொழியில இந்த பழைய ஏற்பாட்டிலே எல்லா இடத்திலும் கைகள்னு வருது. அதுல வர்ற வார்த்தை அல்ல இது, வெறும் விசேஷமான வார்த்தை. இது என்ன சொல்ற, என்ன குறி, என்னது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஹியூமங்கஸ் ஹியூஜ் ஹேண்ட்ஸ், அல்லது ஒரு பெரிய, நம்மை விட மிகப்பெரிய, நம்மை விட பல மடங்கு பெரிய கைகளை போல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய உள்ளங்கைகள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் எப்படி நம்மை காக்கிறார்களாம், தம்முடைய அவர்களுடைய உள்ளங்கைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார்களாம். அப்ப எப்படி வருகிறது அதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உள்ளங்கையில, தேவதூதருடைய உள்ளங்கையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய கரங்கள் எவ்வளவு பெரியது, அதற்குள்ளாக நாம் போய் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம். அவர்கள் கைகளிலே, உள்ளங்கைகளிலே வைத்து நம்மை காக்கும் போது அது வேலி போட்டது போல ஆகிறது. நம்மை சுற்றி மூடிக்கொள்ளுகிறார்கள், நம்மை அப்படியாக காக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் எப்படி நமக்கு வந்து கிரியை செய்யும்படியாக நாம் செய்யலாம், நமக்காக அவர்கள் வேலை செய்யும்படியாக, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக தேவதூதர்களுடைய உதவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பார்கள், ஏந்துவார்கள், கைகளிலே சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார்கள், கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யும்படியாக தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இன்னொரு கதை, அதை தான் சொல்ல போகிறேன். இரண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம், ஒன்று ஜபத்தின் மூலமாக, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு விளங்குகிறது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திரளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நம்மை காக்கிறார்கள், தேவதூதர்கள் கிரியை செய்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இதில் கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறியாமல் சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்பது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 103 திருப்போம். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்கிறதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் இவர்கள்? தேவனுடைய தூதர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் இல்ல, எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவர்களை இயங்க வைக்க வேண்டும் என்றால், நமக்காக கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டு அதன்படி செய்கிறார்கள் அவர்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவர்கள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, நாம் பேசினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவர்கள். ஏன்னா அவர்கள் அதுக்காக தான் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் வந்து அதை நிறைவேற்றி தருகிறார்கள். மறுபடியும் யாத்திராவும் 23:23 திருப்போம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவதூதர்களை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறவர்கள். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் தேவதூதருடைய ஊழியம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும் பேசுகிறவர்களுக்கு தேவனுடைய தூதனுடைய ஊழியம், தேவதூதர்கள் இருந்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதை காமிக்க போகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களை கோபப்படுத்தாதிருங்கள். கோபப்படுத்துறது எப்படி? வாசிப்போம் 20:1. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, நல்லா கவனிங்க, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கு. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு, பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார், தேவதூதனை உனக்கு முன்னால் அனுப்புறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. தேவதூதனும் கூட வந்து நிற்கும் போது எச்சரிக்கையாய் இரு. அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், நம்ம காக்கும்படியா வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். அவ்வளவு மக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடு தேசத்துக்கு கொண்டு போறேன்னாரு. கூடையே தேவதூதன் அனுப்புறேன் முன்னாடியே. எல்லா விரோதியும் மடங்கடிக்கிறேன், அதம் பண்ணுகிறேன், ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இந்த தேவதூதர் சொல்லுகிறத கேட்டு செவி கொடுத்து அதன்படி செய்தா போதும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாரு. போய் சேர்ந்தாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? போய் சேர்ந்தாங்களா அந்த ஜனங்க? எல்லாம் இதில் இருக்கிறீங்க. தேவதூதர்களை யாருக்கு முன்னால தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் போய் சேர்ந்தார்களா? கானான் தேசத்தில் போய் சேரல. என்ன, நாங்க வழியில செத்து போயிட்டாங்க. வனாந்தரத்தில் செத்து போனார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த வனாந்தர தேசத்தில் இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்தில் செத்துட்டாங்க. வனாந்தர தேசம் ஒன்றும் உதவி செய்யலை அவங்களுக்கு. இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அவர்களை ஒன்றும் தூக்கி விடலை. இந்த வனாந்தர அனுபவம் அவங்களுக்கு பெரிய வெளிப்பாடை தெரில. இந்த வனாந்தர அனுபவம் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மையை செய்திடல. இந்த வனாந்தரத்தில் செத்து போனார்கள் அவர்கள், அவ்வளோதான். அவருடைய அவிசுவாசத்தினால வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஐயால வனாந்தரம் வனாந்தரம் பேசவே பேசாதீங்க. நம்ம வாழ்க்கை வனாந்தரமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம்ன்றது வந்து வனாந்தரத்தில் செத்து போனார்கள் அவர்கள். அவிசுவாசத்தில் வனாந்தரத்திலிருந்து அங்கே மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் 40 வருஷம் பாடுபட்டு அங்கே செத்து போனார்கள். நான் அப்படி சாக விரும்பல. வனாந்தரத்தில் தேவ தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறார் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்குள்ளாக நான் போய் சேரும்படியாக, எனக்கு தடையாக எதுவும் இருக்காதபடிக்கு, எல்லா சேதத்திலிருந்து என்னை காக்கும்படிக்கு, எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்படிக்காக, எனக்கு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் செல்கிற வழியிலே என்னை தடுத்து நிறுத்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவதூதன் எனக்கு தேவதூதனுடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருந்தும் தேவதூதர்கள் இருந்தோம் அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? வழியில் என்ன சொன்னாங்க? மறுபடியும் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, செங்கற்சூழல செங்கலே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, இங்க வந்து இந்த மனுஷங்கிட்ட பாடுபட்டு சாகிறோமே, இங்க சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்தீர், சாகடிக்க தான் கொண்டு வந்து மறுபடியும் சொன்னாங்க. தேவதூதர் அங்க நிக்கிறாரு. சாகடிக்க கொண்டு வரல தேவதூதன். தேவதூதன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் நியமித்து இருக்கிறாரு. பத்திரமா கொண்டு போய் சேரு, எல்லாரையும் அதம் பண்ணு, இவங்களை எதிர்க்கிறவர்கள் நீ எதிரியாயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள். அவங்க என்ன பேசியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விரோதிகள் ஒன்றுமில்லை, நமக்கு விரோத எழும்புற காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விரோதியும் மடங்கடிப்போம், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கட்டிட்டு நாங்கள் போய் கானான் தேசத்தில் போய் சேருவோம், தேவதூதன் எங்களுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி போயிருக்கணும். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நாங்கள் இங்கேயே செத்துருவோம், நாங்கள் போய் சேரவே மாட்டோம், இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தார். சொன்ன ஆட்கள் என்ன பண்ண ராண்டு? நீ எத்தனை தேவதூதன் கொடுத்தாலும் நீ போய் சேர மாட்டேன், அங்கேயே சாக சொல்லிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பொழுது உதவி செய்வார்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போதுதான் தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். தேவதூதர்களை கோபப்படுத்த வேணாம், தேவதூதர்களுக்கு எதிர்த்து நிற்க வேணாம், தேவதூதர்களுக்கு நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்கள் கிரியை செய்யாதபடிக்கு அவருடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் தேவதூதர்களை கோபப்படுத்தவங்க கதை நிறைய இருக்குது இல்லையா? சகரியாவுடைய கதை தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைய பிறக்கல, வயசாகிடுச்சு. தேவதூதன் திடீர்னு வர்றாரு, உங்க பணிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. சகரியா என்ன சொன்னாரு? இதெல்லாம் எப்படிங்க ஆகுறது? எனக்கு வயசாயிடுச்சு, நானும் கிழவன் ஆயிட்டேன், மனைவியும் வயசாயிடுச்சு, என் மனைவியும் கிழவி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படி இப்படின்னு அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சா. தேவதூதன் என்ன பண்ணாரு? தேவதூதன் இவ்வளவு நாளாக திட்டம் போட்டு யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் வரணும், இயேசு அவருக்கு பின்னால் இயேசு வரணும் பெரிய திட்டத்தை போட்டு அதை இயக்கிக்கிட்டு இருந்தா, இந்த ஆள் பேசிய கெடுப்பார் போல இருக்கு. உடனே தேவதூதன் வாய ஊமையாகிட்டு போயிட்டார். அந்த குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாயிரு. ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த தேவதூதனும் வேலை செய்யவே முடியாது. எத்தனை ஆயிரம் தூதன் பக்கத்துல நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அவிசுவாசிக்கு தேவதூதன் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் தான் சக்கரியாவை ஊமையாக்கினார். ஏன்? அவனுடைய வாயின் வார்த்தைகளால தேவதூதனுடைய ஊழியத்தை அவமதிக்கிறவன், தள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன். அநேக நேரத்தில் விசுவாசிகள் அப்படி செய்திருக்காங்க. தேவதூதர் பக்கத்திலே நின்றும் கூட, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட உதவி செய்ய முடியவில்லை. ஏன்? அவருடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. மறுபடியும் சங்கீத 103 திருப்போம். சங்கீத 103 நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியோட நிறுத்திடுறோம். நம்ம அதை தாண்டி போனீங்கன்னா தான் அற்புதமான வசனங்கள்லாம் வருது இன்னும் இல்லைங்களா? கடகடன் என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியன் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. 20 வசனம் வரைக்கும் போவாங்க. அங்கே இன்னும் பிரமாதமான காரியம்லாம் இருக்குது. 20 வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே வரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவதூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கேட்டிருக்குது. They hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? இது தேவனுடைய வார்த்தை. இதை எவ்வளவு காது கிட்ட வச்சாலும் இது சத்தம் போடுமா? இது ஹலோ, காது கிட்ட நல்லா ஒத்தி வச்சு பாருங்க, சத்தம் கத்த ஏதாவது கேட்குதான்னு. ஒன்றும் சத்தமே கேட்காது. இது தேவனுடைய வார்த்தை தான், பரிசுத்தமான வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இது எவ்வளவு காது கிட்ட வச்சு, எவ்வளவு ஆம்பிளிஃபயர் வச்சு, மைக் வச்சாலும் காது இது ஒண்ணு சத்தம் போட போறது கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் hear the voice of his word, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வேணும். வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையின் சத்தம் தேவதூதருடைய காதிலே விழ வேண்டும். எப்படி விழும்? வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை சத்தம் போட போறது இல்ல. நாம் அந்த வார்த்தையை எடுத்து வாயில போட்டு பேசி சத்தம் போட்டாதான் இந்த வார்த்தை என்ன பண்ண போகுது, தேவதூதருடைய காதுகளுக்கு எட்ட போகிறது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வார்த்தை ஒன்றும் பண்ண போறதில்லை. இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசும் போது தேவதூதர்களுக்கு அது கேட்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு. எப்ப கேட்க போகிறாருங்க? இந்த வசனத்தை வச்சு நீங்க வாஸ்து வாஸ்து செல்ஃபில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் கேட்க போறதில்ல. இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும் போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சத்தத்தை நீங்க கொடுக்கணும். வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யார் கொடுக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்திட்டு சொல்லுங்க. வார்த்தை இடத்துல இருக்கிறது, பைபிள் தூக்கி சொல்லுங்க. வார்த்தை இங்க இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும். கேட்டா என்ன செய்வாங்க தேவதூதர்கள்? என்ன செய்கிறார்கள் தேவதூதர்கள்? அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? கட்டளையின்படி தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது ஏன் முக்கியம்னா, அதை கேட்டுதான் தேவதூதர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி, அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்கலனா அவர்கள் கேட்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆகையால் அவர்கள் செய்கிறதும் முடியாமற் போகிறது. நல்லா விளங்கிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசவில்லை என்றால் அவங்க கேட்கறது ஒண்ணும் இல்லை, சத்தமும் கேட்காது, அவங்க ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. தேவதூதர்கள் யார்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. 21 வசனம் இல்லையா? அப்ப தேவதூதர்கள் யார்? பணிவிட செய்கிற ஆவிகள். எபிரேயர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் அதே தான் சொல்லிருந்துச்சு, போன வாரம் பார்த்தோம். பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள் தான் தேவதூதர்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். என்ன பணிவிடை செய்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய வார்த்தை நிறைவேற வேணும். நல்லா புரிஞ்சுங்க, திரும்பவும் சொல்றேன். தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கிரியை செய்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பணிவிடை செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானது என்ன? அவருடைய ஊழியம் நமக்கு வேண்டுமென்றால் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியான தேவதூதர் ஊழியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆதி முதற்கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த தேவதூதர் ஊழியத்தை அனுபவித்தவர்களை பார்த்தீரென்றால் அவர்கள் தேவதூதன் நமக்கு வந்து உதவி செய்வார் என்பதை கிளைம் பண்ணாங்க, உரிமை பாராட்டினார்கள், தங்களுடைய வாயை திறந்து சொன்னார்கள், தேவதூதர் என்னை காக்கிறார் என்று. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக. அப்ப கூட சொல்றார், பெண் பார்க்கிற விஷயத்தில் கூட சொல்றார், நீ போ, என்னுடைய தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? அதனாலதான் போன உடனே கரெக்டா இவரும் போகிறாரு, கரெக்டா அந்த பொண்ணு வருது, கரெக்டா கனெக்ஷன் கிடைக்குது, கரெக்டா சந்திக்கிறாங்க, கரெக்டா எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வருகிறார்கள். தேவ தூதர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, கர்த்த தேவதூதர்கள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை, அதை வாயை திறந்து அவருடைய விசுவாசத்தை பேசினார்கள். இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிரசங்கி, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேணும், சத்தத்தை கேட்கணும். சத்தம் யார் கொடுக்கிறது? நாம கொடுக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேணும். அவர்கள் யார்? பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுவார்கள் அவர்கள். நான் திருப்புவோம், பிரசங்கி 5, இது அருமையான வசனம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியன்றதை காமிச்சிடுறேன், இதோட முடிப்போம். 1-2 வசனங்கள், அப்புறம் 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ? நல்ல கவனிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட வேணாம். தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிச்சு பாடி அவர் ஆராதிக்கிற வேளையில மூடர்கள் செய்கிறது போல செய்ய வேணான் இருக்குது. என்ன மூடர்கள் என்ன பண்றாங்க? அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க பாடுறதும் என்னன்னு அவங்களுக்கு வழங்கல, எதுவுமே வழங்குறது இல்லை. அவங்க எதையோ ஒன்று போய் சடங்காச்சாரத்தையும் சம்பிரதாயங்களையும் செய்து முடிச்சுட்டு கடகடன்னு உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, முட்டி போடுறாங்க, என்னத்தையோ பண்றாங்க, முடிச்சுட்டு போய்கிட்டா இருக்கு. அது மூடர்கள் செய்கிற பலி. அவர்களுக்கு ஒன்றும் தெரியல, அதுக்கு விளங்கவும் இல்லை, அது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நீ சரியா நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலி இதை பீடுறத போல வாயை திறந்து கட கட கடகடன்னு எதையோ ஒப்பிக்க வேணாம். நிறைய நிறைய இடத்துல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்பவும் அதான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னாலும் அதுதான். கடகண்ணேந்திரிக்கணும் சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவார், இவங்க கூடிய சொல்லுவாங்க, இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்னத்தையும் சொல்லி அது ஒன்றும் விளங்குறது இல்லை, அது யாருக்கும் புரியறதும் கிடையாது. அதை ஒரு ராகம் போட்டு இழுத்து என்னத்தையோ பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றுமே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. வார வாரம் அதுதான், திருப்பி திருப்பி கட கட கடகடன்னு சொல்லி விட்டுருவாங்க. பரமண்ணங்கள் இருக்கிறவங்க பிதாவே சொல்கிறது மாதிரி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கு அழுத்து போச்சு. அது சொல்றது அவங்களுக்கே விளங்காத மாதிரி சொல்றாங்க. இப்ப கட கட கட இப்படி சொல்றாங்க, பொறுமை இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் ஆகலாது. வாயை திறந்து சும்மா எதையாவது ஒன்று அலப்பி பேசி மூடர் பலியிடுறது போல, மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க வேணாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், நல்ல கேதுங்க, அது என்ன? ஜபிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது எதையாவது ஒன்று பேசக்கூடாது, தப்பான காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு என்னத்துக்கு இப்படி சோதனை கொடுத்துருந்தீர்? எப்போ என்னை போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீர்? என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீர்? என்னை நாசமாக்குனது போதாதா? என்னை நொறுக்குனது போதாதா? கேட்டிருக்கீங்களே? ஹலோ, சிலர் சிரிக்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆராதனை இல்லை, நிறைய பந்துவாச ஆராதனையில் கேட்டிருப்பீங்க. அந்த என்னை நொறுக்கி நொறுக்கி நொறுக்கி என்ன பதம் பார்த்துட்டீர் ஆண்டவரே, இனிமேலாவது என்ன உருப்பிட விடும் ஆண்டவரே, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உருப்பிடுறது இல்லைன்னா அதனால தான் உருப்பிடுறது இல்லை, ஏன்னா அவருடைய ஜெபமே தப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், வாயை திறந்து வேற ஏதாவது சும்மா கடகடன்னு பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, தேவனை குற்றம் சாட்டாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேல பழிய போடாதீர்கள், தேவன் தான் இதெல்லாம் கொண்டு வந்தார் என நாசமாக்குனாரு பேசாதீர்கள், வாயத்தை ஒண்ணு விளங்கலன்னா பேசாம இருந்து கவனியுங்கள். ஆண்டவரே, நீ தானே எனக்கு இப்படி பண்ண, நீ தானே எனக்கு இதை வச்சு, பேசக்கூடாது. சரியான காரியங்களை, சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை பேச வேணும். விசுவாசத்தை பேச வேணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும் மனம் பதறி
1: ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அவசரத்துல கடகடனு இது தேவன் அப்படி பண்ணிட்டாரு என்ன அடிச்சு நொறுக்கிட்ட சொல்லாதீர்கள், கொஞ்சம் அமைதலாயிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறாய், இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஹலோ, எல்லாரும் ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போதும், ஸ்தோத்தரிக்கும் போதும் அளவா அளந்து பேசணும். வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசி அழுதுட்டு போக கூடாது, அது ஆராதனை கிடையாது. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க அதான் ஆராதனை, போய் நல்லா அழுதுட்டு ஏதோ என்னத்தையோ பண்ணிட்டு ஆண்டவர் மேலே எல்லாம் பழியும் போட்டுட்டு ஆண்டவர் நல்லா திட்டிவிட்டு இப்படியெல்லாம் நீர் தான் ஆண்டவரை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பதில் இல்லாமல் பேசாமல் வீட்டுக்கு போகிறது ஆராதனை கிடையாது. அது ஆராதனை கிடையாது. ஆறாம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. வாயில் பேசுறதுனாலே பாவம் செய்திடலாம், வசனம் சொல்லுது. சும்மா உட்கார்ந்த இடத்துல வேற ஒன்றும் செய்யாம வெறும் பேசியே பாவம் செய்யலாம். ஆகையால் ஜாக்கிரதையா இருக்க வேணும். வாய் வந்து பாவத்தையும் படி உனக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லுகிறது. அது புத்தி பிசகிறால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கூட சொல்லுங்க, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தூதன் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஹலோ பக்கத்தில் பாருங்க, நிற்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களாம், வேதம் சொல்லுது. அது புத்தி பசங்கனால நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லாத. தேவ தூதர் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், தேவ தூதர்கள் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாய் பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது. சுருக்கமா பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று தேவவசனம் சொல்லுகிறது. தேவதூதர் பக்கத்தில் நிற்கிறாங்க, பேசுறத பேசிவிட்டு என் புத்தி பசங்கனால அப்படி பேசுறது தெரியாம பேசுறேன்னு சொல்லாதீர்கள். தேவதூதர் ஆண்டவர் இல்ல, அவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நீங்க சொல்றதுதான் தேவதூதர் செய்வார். தேவதூதனுக்கு முன்பா என்ன சொல்லாத, என் புத்தி பசங்கனால அப்படி பேசிட்டேன்னு சொல்லாத. எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவதூதன் பக்கத்திலே இருக்கிறாரு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை யோசிச்சுட்டு இருப்பேன். கூடவே தேவதூதன் வருகிறார், உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறார். தேவ தூதர் உங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவதூதர் கூடயே இருக்கிறதுனால தேவதூதர்கள் எப்படி வேலை செய்வாங்க? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அவர்கள் வேலை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என்னை ஆபத்திலிருந்து நீக்கி விலக்கி காப்பார் என்று நீங்கள் சொல்லும்போது அதை அவர்கள் செய்கிறார்கள். அந்த சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் உங்களுக்கு என்று ஊழியம் செய்கிறார். நீங்க வேற ஏதாவது பேசும்போது தேவதூதர்கள் கோபம் தான் வருது. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து அப்புறம் புத்தி பசங்கனால பேசினா அப்படி பேசினா இப்படி பேசணும் சொல்ல வேண்டியதே இல்லை. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையா நாம் பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவோம். அன்றாடம் நமக்காக தேவதூதர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் நம்மை காக்கும்படியாக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மேல்

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாறனாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென். ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால்

நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக் கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால் சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம் ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 18:18 பாருங்கள். கொலோசியர் 18:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம் ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் இல்லை லார்ட்ஷிப் ஆளுகை என்ன, ஒன்று தலைமைத்துவத்துக்கும் ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதுக்கும் இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப் இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில் ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதாக நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை ஆண்டவராய் ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டா தான். முதல்ல தலைமைத்துவம் த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர் தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி? எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 22:22-23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4:15 பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு தலையாகிய? கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர் 5:3 திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23 பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லேயே 3 முதலாவது 22-23, 4:13, 5 இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யார்? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யார்? கிறிஸ்து. கொலோசே 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19 எஃபீசியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18 கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்டு அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7:21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன? கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யார்? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 பாருங்கள், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதேபோல் அப்போஸ்தலன் நடவடிக்கை 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன, உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10:9-13 சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 1 Cor 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னன்னா, நலகவனியா, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதா லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்க, யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையா இருக்க முடியாது. இப்ப கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையா இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையா இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையா இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் என்னன்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தரை அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழே வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா நீ உங்களால் வந்து மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில் இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதர் இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது. இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும் போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க. இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு, டு ஒன் அனதருங்கிற வார்த்தை. எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய், ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா, நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன? ஒரு சீஷனுக்குரியது. தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது? சபைக்கு, கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாததுனால தான் அவங்களால் வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நான் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவு கீழே இருக்கிறது. சரியா? இந்த கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். எப்படி? இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமாக, என்ன இப்போ உமன் லிபரேஷன், அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு? பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா அந்த நிலைமையிலே இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இது எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சு கொள்ளுங்கள். சரியா? இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையை சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறையா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா,
அவர் தன்னை தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னை தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலா நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னன்னா, அவந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருனா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையிலருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்ட்லருந்தான் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும், அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:23 உள்ள வசனங்கள் பாருங்கள், எபேசியன்ஸ் 1:17-23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்லே இருக்குது, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்தாவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவை சபையாக வச்சாரு, இதை செஞ்சதெல்லாம் யார், தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. கொலோசியர் 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யார், தேவன் வச்சாரு, அதுதான் சரீரம். இந்த சரீரம்
எது கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், அஞ்சு காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு, நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு, தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும், அஞ்சு காரியம் மட்டும் பார்ப்போம், சரியா? முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க, அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு, சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன, நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு, கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யாரு கொடுக்குறா, தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது, ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம், சரியா? முதலாவது காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க, அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும், நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்ல, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ, அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ இந்த சர்ச் என்ன பண்ணணுன்னா, ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும், சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன, எல்லாம் செய்கிறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம், அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே, ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம். மேலும் எதுக்காக, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னன்னா,
நமக்கு நிறையா நேரங்களில் அயலானை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யார் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கு, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையா கிறிஸ்தவன் அல்லாதவனையா, சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன் கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன்னு சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸும் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும், அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைனாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும்,
அப்பத்தான் அந்த தலை கௌரவப்படும், அப்பதான் அந்த தலைக்கு ஏற்றாற் போல சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபைதான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்கிறாரு. கொலோசியர் 3:4 பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. யாரு நம்முடைய ஜீவனை? யாரு? கிறிஸ்து தான். அப்ப நமக்கு ஜீவன் எங்க இருந்து வருது? நம்ம தலையில இருந்தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோட இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துட்ட இருந்து வருதுன்னா ஜீவன் வந்தா அது உயிரோட உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்ப நிறைய சபைகள்ல வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்றும் செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோன்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்குது, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டேய் அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாடகை போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், எப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போய்டு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்த 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 தான் பாடுவோம், ஏன் 3 பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறார் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனா இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களா நம்ம இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதனாலதான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார்.
இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம், இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்கள், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது, கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது, அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது, இந்த தலை என்ன பண்ணுது, கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது, அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வாசிங்க, அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது, எபேசியர் 4:16-5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு, கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு, சபைக்கு போஷித்து சபையை காப்பாற்றுகிறார், அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன, அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்றாரு.

எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் அவங்களால ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியும், முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும். எல்லாமே அவர் தான் செய்வார். நாலாவது, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு? சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலனுடைய முதலாவது அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்கள் வாசிங்க. தியோபோலியே பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன, அவர் செய்தது உபதேசித்தது. வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட், எப்போவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ ரெண்டாவது புஸ்தகம் எழுதுறேன். தியோபோலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா முதலாவது அதிகாரம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்கிறதா? சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மறித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20:21 என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் நோட்ஸில். முதலாவது, அப்போஸ்தலனுடைய 8 பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசி

0: வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுல் அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னேலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னேலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்கிட்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தல நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம்ல, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1, 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 திமோத்தேயு 1 எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, காட் வில் நாட் டூ எனி திங் அன்டில் அன்லஸ் ஹி ரிவீல்ஸ் டு ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டு ஹிஸ் சர்வன்ஸ். அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும், எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போ, போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய் அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய் அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம் சொல்லியாச்சு, அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை? கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும்? சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபைகளும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது? அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேரை சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அள வைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. இது கிறிஸ்து எங்கே இருக்கார் தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வதில் தவறு இல்லை, ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னா தேட வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறாரு. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: ரயில்வே ஸ்டேஷன் நான் படுத்துட்டு இருந்தேன், இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது என் புள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் தி லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியாது வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாராங்க. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னுடைய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் நான். என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது, நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்கள் ஃபேமிலியில், என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏ டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்ல எல்லாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது, சர்ச்சைக்கு போவீங்களா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை ஒன்று.
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சுலாம் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போ அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்ருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துருந்ததுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் இந்த சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின்னா. அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் இப்போ உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர, ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்கள ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான், வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை. ஆமாம், சரி சரி.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால,
1: சரி,
0: அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆ சரி சரி சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
1: சரி சரி.
0: ஸோ ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை
1: பண்ணுறான்,
0: பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சட்டனாக யூட்டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: பிறகு காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம் இப்போ
0: தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால், நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், அம்மா நானே கிறிஸ்டியன் தான், இன்றைக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம். அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்துக்கு கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லன்னா அடங்காத ஒரு மனுஷனாக யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது

0: அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தொயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு. ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி என் வாழ்க்கை போயிட்டுருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும். என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான், சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்னைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க. அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தால் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை. ஆனால் எப்பா சொல்லிட்டார், இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார் நான் நம்புகிறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. நானும் வேதனையாக கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வேணான்னு சொன்னாங்களே, அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம். படிப்புக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆனுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண,
0: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு.
1: சரி சொல்லுங்க.
0: ஏன் சொன்னால், நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எங்கள் சோ

0: சில ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே என் அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம், அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை, நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன், பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம், ஏறத்தாழ 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறைய முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை, எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை, நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர், நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் என்னை இந்த பூமியில் வச்சுங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவர், ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி, தெரு மினிஸ்ட்ரி, இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டிருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேற என்ன ஒரு எண்ணம் ஏதாவது
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில இருக்கக்கூடாது.
1: இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க.
0: ஆமா, அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த வழியை கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுது இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதுறதுக்கு அளவே இல்லை ஃபஸ்ட்டு. அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போகுது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டுருக்குறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கலாம், எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான் அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை நோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன், நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்குறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம் எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றதை இன்றைக்கு வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில்தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பேட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது? வாழ்க்கையில் நெருக்கம், வேதனை, கஷ்டம், வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் பாஸ்டர். யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பலவிதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, யாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும் அண்ணன், ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னா சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது, இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போ மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதை அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டு ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்திலிருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டவர் கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ ரெண்டு மூணு அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் ஒன்று தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என் கூட பேசிகிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு ஏழு ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவ தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் அம்மாவுடைய வயிற்றில் 3 மாதம் கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 மாதம் இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்திலேருந்து கத்தர் என்னவ அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்ட துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டு கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கத்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கத்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார். அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலையாக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் April 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ண எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா இப்படி ஒரு பிரதிஷ்ட ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்ரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை அந்த ஹாலுக்கான காசை என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறைய ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால் நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கல, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியாக அந்த லுத்ரன் டிஃபண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு, கடைசியாக நான் ஹெச்ஆராக எங்கள் பேர்னம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் ஹெச்ஆராக நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டருக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலை ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் பாஸ்டர். ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு ரெண்டு பாட்டோ ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழுநேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு, அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறத விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம் ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறது நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலைமையில் வச்சுப்பாங்க. தலைமையில் வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமர அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: மாற்றிட்டாங்க.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டு இந்த ஆண்டு என்னாகமும் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்ஸன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருன்னு தான் நான் சொன்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படியெல்லாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களில் ரொம்ப என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன் என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்து இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா ஒரு 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பரிகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன் யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கத்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் மிக 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால் இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் இரண்டு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காராட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம்.

0: எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டுவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்றா போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படின்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களை இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழுதலை நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளவுக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள்.
ஆனால் கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே, அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல் கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும் பொழுது அவள் சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதற்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செத்துப்போன பணம் தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம் தான், ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேற ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வார் சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்கு, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும், எலும்பு தான் தெரியும். அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா, அந்த சங்கீத 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும் முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடிப்போய் உடைந்து போய் நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள். அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனைப் போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா, ஆட்டுக்குட்டி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறிந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஹாலேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டா கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராக இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால்,
இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்றுதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24 அதிகாரத்திலே 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமார்களை, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார், அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 11 அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்ற, ஆம் ஆண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர் தெழுதலின் நாளில் அவன் உயிர் தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி.
அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென். எல்லாத்தையும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல் அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவோ செய்தாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்த விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. எல்லாத்துலையும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதிலுக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனா ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுருவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைன்னா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனத்தை படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார். இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18 வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும், இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்குறான், சரீரத்தை பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, 13 வருஷத்துல படிங்க. ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம்
நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13வது வசனம் என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா, ஆமென். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்றாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா, யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ, அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான். ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று. ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு. சரி, ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தானே இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார். இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சரியாக
புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்தன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசிற்கே நிருபம் 18:18 எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனால் அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2 வாசிக்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சிங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது, கொலோசியருக்கு நிருபத்தில் 2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 படிங்க.
13:13 படிங்க. கொலோசே 2:11 பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும் நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு, இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க, இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2 அதிகாரத்தில் வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14 வசனத்தில். குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தர் சுத்திரம். எபிரேயர் 1 அதிகாரத்தை சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்ல கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையாக இருக்கும்,
அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாழ முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அது கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும்? ஏன்னா அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்டில் வந்த ஒரே வசனை தான், அந்த வழியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வழியை ஏற்கனவே அனுபவித்து

இப்போ பைபிள் அந்த அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஊராபா சந்தார போலியில பாக்கார அலேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு ரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் ரட்சகர் மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான மே ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்க உயிர் தெரிஞ்சுட்டு எங்களோடையே இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாமே, எங்களை ஆசிர்வச்சிருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தால் சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுது நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனால் உங்களுக்கு தெரியணும், உன் கூட அந்த தேற்றர் வாழ நின்று கொண்டே இருக்கு. என்ன, நான் போகிறபடியினால் அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அதை பார்க்கலும் பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்றாங்களே அப்படின்னும் பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில, அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்டு? லூக் எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்த வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்த வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாதிரி வராங்களா, தேள் வடிவத்தில் வராங்களா, வரட்டும். அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டாரு. அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயருக்கு நிருபம் 10 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா.

என்னங்க மாம்சத்தின் மாம்சமாகிய திரை, திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சரியா அந்த பஸ்கா பண்டிகையில் எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டும் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரிசையாக வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகையின்படி பிரதான ஆசாரியன் வந்து இங்கே இயேசுக்கு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போகிறாரு, ஜீவனை கொடுக்க போகிறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரியன் என்ன செய்கிறான், ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டுறானோ அதே நேரத்தில் சிலுவையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேலே இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17ஆம் தேதி சந்திரன் ரத்தமாய் மாறுமா. அல்லேலூயா. வருஷத்தில் 3 முறை 4 முறை சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தர், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிள்ல மதம் போட்டுக்குதோ பாத்தீங்களா? கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது, மதம் கிடையாது. நம்மளாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது?
அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமருக்கு எழுதி நிருபம் 8:34 வசனத்தை பாருங்க. ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க இப்பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்தில் இருந்து படிங்க. எப்படி போனார் அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டக்கர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். என்ன, ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சிருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொடுவை. அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா, அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்தவர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமு. ரெண்டு பேரும் சேர்ந்தா வச்சாங்க, அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யலை எதுவுமே, எல்லாருடைய பார்வையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரிடத்தை ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டாக அந்த கல்லறைக்கு போகிறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்ணுறாரு, எங்கள் விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயோ ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார், எல்லாருக்கும் தன் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியும் அவர்
பிதாவினிடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக? எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா, ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற, அல்லேலூயா. ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க? ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம்தான் ஆண்டவரா உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லார்கிட்டையும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன். இல்லைப்பா, வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா, அவர் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க. வருஷா சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம்? பாவம் இல்லாத ஒரு ஆள், அல்லேலூயா, பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம். பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா, பாவம் இல்லாதவர். இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யாதவன் நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 படிங்க. 16, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசரமா போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக, ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே,
அந்த ஜீவன் அழியாத ஜீவன்,

0: கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கத்தரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. ஷபர பர பர பலபா உரக பாபா பாபா பாபா ஷக்குர பர பர பலபா உரக பர பல பரபா. மகிமை உண்டாட்ட எல்லாம் கத்திர, எல்லாரும் கத்திர. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஷபர பர பலபா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.